0: அரசுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து அமேசான் வெப் சர்வீஸ் ஆதரவோடு நாடுதழுவிய கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. ஆர்டிக் பகுதியில் மிதக்கும் பனிக்கட்டிகளுக்கிடையே மேற்கொள்ளவிருக்கும் 8 மாத கால பயணத்திற்கான இறுதிக்கட்ட தயாரிப்புகளில் 11 குழு உறுப்பினர்கள் மற்றும் கனேடிய ஆராய்ச்சி குழு தலைவர் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். 2024 ஆண்டில் மனிதர்களினால் கொல்லப்பட்ட கிறிஸ்லி கரடிகளின் எண்ணிக்கை பதிவுகள் தொடங்கப்பட்டதிலிருந்து வேறு எந்த ஆண்டையும் விட அதிகமாக இருப்பதாக அல்பர்டா மாகாண அரசின் தரவுகள் காட்டுகின்றன. ட்ரீட்டி 6 அடுத்த 150 ஆண்டுகள் கடந்த காலத்தை விட சிறப்பாக அமையும் என்று அரசியல்வாதிகளும் பூர்வக்குடி தலைவர்களும் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். ஈரானுக்கு எதிரான பொருளாதார அதிரடி நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கினி தலைநகரான கொனாக்கியில் உள்ள குப்பை கிடங்கில் கனமழை காரணமாக குப்பைகள் சரிந்து விழுந்ததில் 30 உயிரிழந்தனர். 9 நாடுகளைச் சேர்ந்த 21 முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் அணித் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கானுக்கு முறையான மருத்துவ சிகிச்சையும் மனிதாபிமான அடிப்படையிலான சிகிச்சையும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீஃபுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றனர். ஐரோப்பாவிலேயே நீண்டகாலமாக ஆட்சியில் இருக்கும் மன்னரான நோவேயின் 5 ஹெரால்ட் ஒஸ்லோ பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வார இறுதியில் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக நோவேயின் அரச குடும்பம் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழேற்றின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். செப்டம்பர் 22 எப்போது வரும் என்று இப்போது இலங்கை மட்டுமல்ல, இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய ஒரு பயத்தை பீதியை மக்கள் மனங்களில் அந்த பரப்பவிட்ட அந்த தாக்குதல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட உலக மக்கள், பாதிக்கப்படாத உலக மக்கள் அனைவரும் இந்த தாக்குதல் தொடர்பாக மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். உலகமே அதிர்ச்சி அடைந்தது. ஒரு தேவாலயத்தில் அதுவும் தொடர்ச்சியாக பல்வேறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தாக்குதல் தொடர்பில் இன்று வரை சரியான தீர்மானங்கள், முடிவுகள் கண்டறியப்படாத நிலை. செப்டம்பர் 22 இந்த தீர்ப்பு தொடர்பாக ஒரு முழுமையான தீர்ப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. ட்ரையல் அட் பார் முறையில் இந்த தீர்ப்பு இடம்பெற இருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், ட்ரையல் அட் பார் இந்த முறையில் ஒரு மேல் நீதிமன்றம் அல்லது சிறப்பு நீதிமன்றத்தில் குறைந்தது எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும்? ட்ரையல் அட் பார் முறையில் மேல் நீதிமன்றம் வழங்க இருக்கின்ற இந்த தீர்ப்பில், ஒரு சிறப்பு நீதிமன்றமாக இருக்கும் இந்த தீர்ப்பில் குறைந்தது எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும்? ட்ரையல் அட் பார் முறை என்பது பல மிக சிறப்பான முக்கியமான கொலை, இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல், இப்படி பலவற்றுக்காக கூடப்படுவது தான் இந்த ட்ரையல் அட் பார். இதில் குறைந்தது எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும்? 3 விடைகள் தருவோம். அந்த 3 விடைகளில் எது சரியான விடை என்பதை கண்டறிய வேண்டும். முதலாவது விடை 3, 2வது 1, 3வது 2. முதலாவது விடை 3 நீதிபதிகள், குறைந்தது 3 நீதிபதிகள். 2வது விடை குறைந்தது 1 நீதிபதி, 3வது விடை குறைந்தது 2 நீதிபதி. அலையுங்கள், பார்க்கலாம். 4, 1, 6, 6, 4, 4, 6, 2, 2, 2. டக் டிக் டோசா, எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 1 நீதிபதியா, 2, குறைந்தது 1 நீதிபதியா, 2 நீதிபதியா, 3 நீதிபதிகளா என்பதை நீங்கள் கண்டறிந்து அலையுங்கள், பார்க்கலாம். நீர்களே, ட்ரையல் அட் பார் என்று நீங்கள் இன்று கேள்விப்படுவதல்ல. பல வழக்குகள் இலங்கையில் மட்டுமல்ல, பல இடங்களில் அவ்வப்போது நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையில் இந்த ட்ரையல் அட் பார் முறையில் பல சுவாரஸ்யமான வழக்குகள், பல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற வகையில் உங்களுக்கு தெரியாததல்ல, அலையுங்கள். ஒலிக்கின்ற பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்த நேர்கள் சுதா, சத்யா, சுதன், எஸ்பி சரண், கணேஷ், காசி, இவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கின்றனர்.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 8:14 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த முதலாவது ராயல் அட் பார். இந்த ராயல் அட் பார் முறையில் இத்தனை நீதிபதிகள் குறைந்தது இருக்க வேண்டும், தீர்ப்பு வழங்குகின்ற போது நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் வினா. முதலாவது விடை 3 நீதிபதிகள், இரண்டாவது விடை 1 நீதிபதி, மூன்றாவது விடை 2 நீதிபதிகள். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசல், இது பஞ்சாயத்தம் பேசுறோம்.
0: வருங்க பஞ்சாயத்தம்.
1: குறைஞ்சது 3 நீதிபதிகள் கிட்ட வரும். எனக்கும் ஜூரி இல்லாம விசாரணை நடக்கும். அப்ப அந்த இப்ப அந்த நாளையில நாங்கள் சின்ன திருப்பிள்ளா இருக்கைக்குள்ள பிரபலியம் பெற்றது எங்க திரு அமரலிங்கம் அவர்களுடைய
0: ஜானப்பட்டி.
1: அவர்களுடைய 76 ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு இந்த வழக்கம் நடந்தது. பின்னுக்கு பின்னுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் கூடுதல் அறியக்கூடிய அந்த கொஞ்சம் வயசு பேரா அந்த அந்த வழக்கு அது கடைச அரசாங்கம் பின்வாங்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. என்ன அந்த நாளையில பிரபலியமான குயின் கவுன்சில், கிங் கவுன்சில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடந்த விசாரணை.
0: கோகிலாம்பாள் வழக்கும் ராயல் பாரா
1: எனக்கு அது ஞாபகம் இல்லை. இதுதான் இலங்கையில முதல் தடவையாக நடந்த ட்ரையல் பார். இரண்டு தான் நான்
0: நினைக்கிறேன்
1: வரலாற்றுல.
0: சரி, நல்லது, நன்றி.
1: நீங்க சொன்ன மாதிரி கோயிலாம்பாள் மாதிரி தெரியல.
0: யாரும் தெரிந்த நேர்கள் இணைந்து சொல்வார்.
1: என்னுடைய அறிவு கட்டியவர்கள் இதுதான் முதலாவது ட்ரையல் பார் இலங்கையில.
0: சரி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் நினைக்க நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வாசன் குவேரா.
0: சொல்லுங்கள்.
2: இது குறைந்த 3 நீதிபதிகள் இருக்க வேணும்.
0: பத்திரிகைகள் அமோக விற்பனை அந்த நேரம்.
2: ஆனா பிறகு அந்த வழக்கு விவரம் புத்தகமா அச்சிட்டு வித்தவர்.
0: தெரியும். நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். நன்றி.
0: யா சொல்லுங்கள்.
3: 3 நீதிபதிகள். நன்றி,
0: நன்றி ஜெயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம். நான் மதன் கலைக்கிறேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
4: குறைந்தது
0: 3 நீதிபதிகள் ராயல் அட் பார்ல. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
5: இது வந்து 3 ஹைகோர்ட் ஜட்ஜ் தான், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பார்கள். அது அவங்க வந்து ஒற்றை அடிப்படையில் வைக்கிறது காரணமே மெஜாரிட்டி பாக்கிறதுக்கு தான். இரட்டை அடிப்படையில் ஈவன் வச்சுங்கன்னா 2 பேர், 4 பேர் வச்சு 2-2 என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் இந்த ஆட் நம்பர்ல வைக்கிறது. ஸோ 2 பேர் எப்படி வருதோ அந்த மாதிரி தீர்ப்பு சொல்றது. பட் இருந்தாலும் பார்க்கலாம், இது ஒரு சித்திரமணம்.
0: ரமேஷ், இந்தியாவிலே இப்படி ஒரு முறை தான் என்ன?
5: இந்தியாவில் ஆமா இப்படி ஒரு முறை தான் அந்த ஒற்றை. ஆனாலும் அந்த ஜூரி சிஸ்டம் கிடையாது, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க 1976. இந்தியாவிலும் இப்படிதான். அப்போதுதான் அவங்களுக்கு இப்ப இந்த ராபர் பாபர் மாச இடிப்பு அந்த இதெல்லாம் அப்படிதான் வந்தது. ஆமா.
0: நன்றி, நன்றி ரமேஷ் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: ஐயா வணக்கம். நான் காசி.
0: காசி சொல்லுங்கள்.
6: இது 3
0: நிகழ்ச்சியில ஒரு நேரம் அதையும் கொண்டு வர இருக்கிறோம். கோயிலாம்பாள் தலைப்பில் இல்ல, அது வேற தலைப்பில் வரும். நன்றி.
6: இல்ல இல்ல, அது இல்ல, நான் இந்த ஊர் நாட்டு இருக்கைக்கு வாங்கி கொண்டிருந்து அது இப்ப பார்த்தாலும் அதுதான் பண்றது.
0: இலக்கத்தில்
7: இருக்கிற நம்ம விளக்கத்தை கொடுத்த
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் பாபா, நான் மொரேன்.
0: மொரேன் சொல்லுங்கள்.
8: குறைந்தது 3
0: குறைந்தது 3 பேர். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் பாபா, நான் பவான். 3
0: தான் என்ன? நன்றி பவான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் பாபா, நான் நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
10: குறைந்தது 3 தான்.
0: குறைந்தது 3 தான்.
10: ஆமாம்.
0: கோயிலாம்பாள் வழக்கம் பற்றி கதைச்சினா உங்களுக்கு தெரியும்.
10: அதுவும் தெரியும், ஆனா நீங்க சொல்லுங்க.
0: திருவண்ணாமலை ஒரு இது இந்த இப்படியான வழக்குகளுக்கு ஒரு பிரபலம் பெற்ற இடம் அதான் நான் கேட்டேன்
10: உங்களுக்கு.
0: இல்ல அவரெல்லாம் ஓய்வு பெற்றுட்டார், அவர் ஓய்வு பெற்றுட்டார், அவர் இப்ப இல்ல.
10: நல்ல வழக்கறிஞர்,
0: நல்ல நீதிபதி. நன்றி நன்றி. ஆமாம், விடைகள் மிகச் சரியான விடை. மிக குறைந்தது மூன்று பேர் இருக்க வேண்டும், ஆக குறைந்தது மூன்று பேர். இரட் ஒட்டை இலக்கத்தில்தான் இந்த ராயலட் பாரில் நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள். அதற்குரிய காரணம், இரட்டை இலக்கத்தில் அமைந்தால் தீர்ப்புகள் சரியாக வழங்கப்படாது, பெரும்பான்மையை பெறுவது கடினம். ஆகவே 3-5-7 என்ற வகையில் ஆக குறைந்தது மூவரடங்கிய ஒரு நீதிமன்றம் அமைக்கப்படும், 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு நீதிமன்றம். இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மூவரடங்கிய நீதிமன்றம் ராயலட் பாராகத்தான் இது அமைக்க இருக்கின்றது. பொதுவாக ராயலட் பார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பு நீதிமன்றத்தை எதற்கெல்லாம் உருவாக்குவார்கள் என்றால், தேச துரோகம், பயங்கரவாதம், மிக முக்கியமான படுகொலைகள், பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பவற்றை விசாரிப்பதற்கு இவ்வாறான உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு பயன்படுத்தப்படும். இது பல முறை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களை தடுக்க தவறிய குற்றச்சாட்டு தொடர்பில், இதுதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், 2019 ஏப்ரல் 21. முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ ஃபெர்னாண்டோ ஆகியோருக்கு இந்த சிறப்பு நீதிமன்றம் தான் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. இப்படி பல சந்தர்ப்பங்களில் இந்த ராயலட் பார் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் வழக்குகளும் இவ்வாறான விசேட நிரந்தர ராயலட் பார் முறையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தரமற்ற தடுப்பூசிகளை அரசு பணத்தில் கொள்வனவு செய்த ஊழல் வழக்கில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராங்புக் வெல அவருக்கும் ட்ரயலட் பார் முறையில் தான் தீர்ப்பு, கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதேபோல் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் ஃபெர்னாண்டோ 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு உபகரணங்கள் இறக்குமதியில் 53 மில்லியன் மோசடி செய்த குற்றத்திற்காக இவருக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை ராயலட் பார் முறையில் வழங்கப்பட்டது. அதேபோல் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே இவருக்கு நிதி மோசடி வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. லலித் அத்துலத் முதலி படுகொலை, அவரை அறியாதவர்கள் கேட்காதவர்கள் யாரும் இல்லை அவரை பற்றி. 1993 இலங்கையின் முன்னணி அரசியல் தலைவரான லலித் அத்துலத் முதலிக்கு மேடையில் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு, இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட ராயலட் பார் நீதிமன்றம் தீவிர விசாரணைக்கு பின் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கியது. அதேபோல எக்னலிகூட, பிரகீத் எக்னலிகூட, அவர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு 2010, அவர் ஒரு ஊடகவியலாளர். இந்த வழக்கை விசாரிக்க 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட ராயலட் பார் அமர்வு நடைபெற்றது. இதைவிட 2016 இலங்கை மத்திய வங்கியில் நடந்த பல பில்லியன் ரூபாய் பிணைமீறி மோசடி வழக்கு தொடர்பிலும் அர்ஜுனன் மகேந்திரா, அந்த வேளையில் ஆளுநராக இருந்தவர், மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ஆகியோருக்கு ராயலட் பார் முறையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வழக்கு இன்னும் நிறைவு பெறவில்லை. மோசடி நடைபெற்றது தொடர்பில் அந்த விசாரணைகள் ராயலட் பார் முறையில் நடைபெற்றது. குறிப்பாக அப்போதைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அர்ஜுன் மகேந்திரா, அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க, பிடிஎல் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் என்றால் அர்ஜுன் மகேந்திராவின் மருமகன், அதேபோல கெப்ரி அலோசியஸ், இப்படி பலருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம் என்னவென்றால், இப்போது ராயலட் பார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டமா அதிபர் திணைக்களம் மேல்முறையீடு செய்திருக்கின்றது. இந்த மேல்முறையீட்டை விசாரித்த இலங்கை உச்சநீதிமன்றம் June 1, 2026 அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பொது சொத்துக்கள் சட்டம் பொருந்தும் என்றும், பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை எவ்வித தடையுமின்றி ராயலட் பார் தொடரலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால் இப்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் பலர் இங்கில்லை. குறிப்பாக அர்ஜுன் மகேந்திரா அவர் சிங்கப்பூரில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதனால் இப்போது அவரை சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படி ட்ரையல் அட் பாரில் பல்வேறு வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. செப்டம்பர் 22 ரயல் அட் பார் முறையில் 3 நீதிபதிகள் கொண்ட குழு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தீர்ப்பை வழங்க இருக்கின்றது. இதுதான் இப்போது இலங்கையில் சூடு பிடித்திருக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பரவி இருக்கின்றது.
11: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
12: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
11: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
12: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
11: சுகந்தன், 416-540-6269.
12: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
13: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
13: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000 GTA கிரெடிட்.
14: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
15: அப்படின்ற

0: நேர்களை, உலகின் மிக வயதான அரசர் யார்? இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற உலகின் மிக வயதான அரசர் யார் என்பது வினா. அடுத்த வினா கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். முதலாவது விடை நோர்வே மன்னர், இரண்டாவது சவுதி அரேபிய மன்னர், மூன்றாவது இங்கிலாந்து மன்னர். உலகத்தில் மிக தற்போது இருக்கக்கூடிய மன்னர்களில் மிக வயதான மன்னர் யார்? முதலாவது நோர்வே மன்னர், இரண்டாவது சவுதி அரேபிய மன்னர், மூன்றாவது இங்கிலாந்து மன்னர். அலையுங்கள் 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம். கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நேர்களே. உலகத்தில் மிக வயதான மன்னர் எந்த நாட்டில் வசிக்கின்றார் தற்போது? உலகத்தின் மிக வயதான மன்னர் எந்த நாட்டில் வசிக்கின்றார் என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தந்தோம். ஒன்று நோர்வே, இரண்டாவது சவுதி அரேபியா, மூன்றாவது இங்கிலாந்து. தேடி கண்டறிந்து வாருங்கள்.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: நேர்களை, அடுத்தொழிக்கும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து SBB மற்றும் சித்ரா குரல்களே. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் நேர்கள் கலியுகவர்தன், காசிநாதன், மதன், குகதாஸ், வன்குவர் பவான், சுதா, நிர்மலா, தேவகுமார், கண்ணன், ரமேஷ், SP சரண், நோர்வே ஜெயா, கணேஷ், சிவலிங்கமா.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-903-9999.

0: நேர்கள் நீல்பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் ஒரு வினா கேட்டோம். உலகத்தில் மிக வயதான அரசர் எந்த நாட்டில் வாழ்கின்றார் என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள். ஒன்று நோர்வே, இரண்டாவது சவுதி அரேபியா, மூன்றாவது இங்கிலாந்து. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் நாட்டு மன்னர் ஆஸ்பத்திரியில போய் இருந்தாலும் உங்களோட கேள்விக்கு பதில் வந்து சவுதி அரேபியா.
0: அந்த வந்தி கொப்பிளக்க பாயாது நினைப்போ.
2: இவர் இளவரசர் தானே சால்மான். அப்ப அவருக்கு மூத்த இருக்கிற
0: சார்ல்ஸ். இப்ப இளவரசர் இல்ல, இப்ப இப்ப கிங் சார்ல்ஸ் தான். இங்கிலாந்து
2: அவர் தான் சால்மான்.
0: நீங்கள் சவுதி அரேபியா விடையே சொல்றீங்க. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க.
3: இது வந்து சவுதி அரேபியா தான், சல்மான் கான் அப்துல் அசீஸ் அல் சயாத் தான். ஒரு வயசு தான் வித்தியாசம் அவருக்கு அவருக்கும். இருந்தாலும் இவர் சவுதி அரேபியா தான்.
0: ஒரு வயதான மேல 90 வயது அவருக்கு.
3: ஆமா ஆமா 90.
0: எல்லாம் என்னண்டு உடனே கால்குலேட் பண்ணி எல்லாம் கொண்டு வரீங்க, அதிசயம் தான். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
4: சவுதி அரேபியா தான் மந்தி கொப்புளக்க பாய்ந்தால் வாசன் அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டேன்.
0: அந்த சரியா சரி, அதோட அந்த மந்தி கூட்டத்தில் அப்படி ஒரு முறை இருக்குது. என்ன
4: அப்படி ஒரு முறை இருக்குது? அது சொதியே இல்லை, சாப்பாடோட சேர்த்து சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சொதிக்கின ஒரு பேர் ஒன்று இருக்குது, சபா குழப்பியண்டு.
0: அப்படியோ இல்லையே. நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
5: வணக்கம்
0: குயின்ஸ்டன் சொல்லுங்கள்.
5: இங்க வந்து சவுதி அரேபியா, இவர் வந்து 25 மகன். அவ்வளவுதான் தெரியும்.
0: சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
6: வணக்கம், நான்
0: நோர்வே ஜெயா. வாங்க.
6: அவருக்கு இன்னும் 1 வயசு இருக்கு, 81 வயசு தான். அவருக்கு ரத்த கோளாறு வருதால
0: இருக்கிறார். இந்த கேள்வி வந்தாங்க, அதனாலதான் இந்த கேள்வி வந்தது.
6: எனக்கு தெரியும், நீங்க அதை பார்த்துட்டு கேக்குறீங்க.
0: இது பார்த்துட்டு கேட்டு இப்ப என்ன சொன்னீங்க?
6: விடை வந்து சவுதி அரேபியா சல்மான் தான். இது இவருக்கு வந்து அந்த ரத்த கோளாறு வருத்தத்தானே இருக்கிறார். ஆனா நீங்க அவரை நேர்ல பாத்துருக்கேன். இப்பவும் பார்த்தா நின்ற இல்ல 10 பேர் அடிக்கிற அளவுக்கு அப்படி அந்த ஸ்ட்ராங்கா இருக்காரு. என்ன
0: அப்படியே
6: உள்ளுக்குள்ள ரத்த கோளாறு வருத்தத்தாலதான் நாள் இப்படி இருக்காரு. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பாரு. இப்போ அவன சாப்பாடு அப்படித்தானே?
0: நீங்க
6: சாப்பாடு வந்து ஆமா, இங்க நேரம் பாக்கணும். அதான் ஒவ்வொரு இதுக்கும் இந்த சுதந்திர தினத்துக்கும் அவற்ற மாளிகையில இருந்து வழியில வந்து ரெண்டு பழைய பேர் வந்து ரெண்டு. ஏன் எல்லாரையும் படம் எடுக்க முடியும்? நம்ம எல்லாம் எல்லாம் செய்யலாம். அந்த நோம்புல நடிகர் மாதிரி எல்லாம் இல்ல, இவங்க வந்து எல்லாருமே அந்த எல்லாரையும் அனுசரிச்சு நடப்பினோம். வெளிநாட்டுல நான் நிறைய பாத்துருக்கேன். இங்க பிரசிடன்ட் பிரதமரோட முதலமைச்சரோட எல்லாரோடையும் படம் எடுத்துருக்கேன். எல்லாரும் கதைக்க முடியும். நம்ம அந்த நோம்பலாவே எல்லாரும் பழகிக்கணும். அதான் ஒரு எனக்கு பிடிச்சது இங்க கூட.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், இது சவுதி
0: இளவரசர் அல்ல, சவுதி அரசர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
8: சவுதி அரேபிய மன்னர்.
0: சரி, அதுதான் சரியான விடை. சவுதி அரேபிய மன்னர் என்று சொன்னீங்கல்லோ, அதுதான் அர்த்த புஷ்டியானது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
9: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
9: சவுதி மன்னர்.
0: சவுதி மன்னர் தான்.
9: ஆமாங்க.
0: நன்றி நன்றி. ஆமாம், உலகத்தில் மன்னர் ஆட்சி காலம், மன்னர் ஆட்சி எத்தனை நாடுகளில் நிலவும் என்று நேர்களே நம் கருதுகிறீர்கள்? உலகத்தில் இன்ற நவீன உலகத்திலும் 43 நாடுகளில் மன்னர் ஆட்சி இருக்கின்றது. இன்று மன்னர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் ஆசியாவில் 13 நாடுகள். சவுதி நீங்கள் சொன்னீங்க, சவுதி அதுவும் ஆசிய நாடு தானே. ஜோர்டான், தாய்லாந்து, பூட்டான் எல்லாம் மன்னர் ஆட்சி. 13 நாடுகள் ஆசிய கண்டத்தில். ஐரோப்பா கண்டத்தில் 12 நாடுகள், உதாரணமாக ஐக்கிய ராஜ்யம், ஸ்பெயின், ஸ்வீடன், நோர்வே, இப்படி. அதேபோல் அமெரிக்கா கண்டத்தில், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டங்களில் 9 நாடுகள். இந்த ஜமைக்கா, கனடாவும் ஒரு மன்னராட்சி தெரியுமோ, கனடாவிலும் மன்னராட்சி தான் நிலவுது, நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் யார் மன்னர் என்றால் முன்னர் சொல்லுவீங்களா, அடுத்த கேள்வியாக போடுவோமே, கனடாவின் மன்னர் யாருண்டு நீங்களே சொல்லுங்க, நான் வேறு கேள்வி கேட்டாலும் தெரிஞ்சாக்கள் அந்த விடியை கொண்டு வாங்க. கனடா ஒரு மன்னராட்சி, ஜமைக்கா மன்னராட்சி, பெலிஸ் மன்னராட்சி, 9 நாடுகள், வட தென் அமெரிக்க கண்டத்தில் 9 நாடுகளில் மன்னராட்சி நிலவுது. அதேபோல் ஓசானியா, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, துவாலு, இதெல்லாம் மன்னராட்சி தான். இப்போ ஆப்பிரிக்காவில் 3 நாடுகள் மன்னராட்சி நிலவுகின்ற நாடுகள். அதில் உலகத்திலேயே மிக வயது குறைந்த மன்னர் வாழுகின்ற நாடும் ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் இருக்குது. உகண்டா தான் மிக குறைந்த வயது மன்னர் ஆட்சி செய்கின்ற நாடு. கட்டார் போன்ற நாடுகளும் இருந்தாலும் கட்டார் மன்னரை விட உகண்டாவில் இருக்கின்ற மன்னர் மிக குறைந்த வயது கொண்டவர். அவரது வயது உகண்டா மன்னரது வயது வெறும் 34. ஆனால் கட்டார் மன்னனின் வயது 46. லக்சம்பர்க்கிலேயும் 44 வயது மன்னர் இருக்கின்றார் ஐரோப்பாவில். ஐரோப்பாவில் வயது கூடிய மன்னர் யார் என்று கேட்டால் அது நோர்வே மன்னர் தான், 89 வயது. நீங்கள் சொன்னீங்க, நீங்களே சொன்னீங்க, 89 வயது அவருக்கு, இவருக்கு 90 வயது, ஒரு வயது தான் வித்தியாசம். ஐரோப்பா கண்டத்தில் வயது கூடிய மன்னர் யார் என்று கேட்டால் நோர்வே மன்னர். அவர் தான் இப்போது உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவர் தொடர்பில் இப்போது நோர்வேஜியா பெரிய விளக்கம் எல்லாம் தந்தார். நான் இனி அதற்கு பற்றி பேச தேவையில்லை.
10: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
11: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
12: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
13: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
14: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
15: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
16: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடி அற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடி அற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

நேர்களே, கனடாவில் ஒரு நகர சபை இஸ்ரேலுடனான உறவுகளை இடைநிறுத்தம் செய்கின்ற தீர்மானம் தொடர்பாக விவாதிக்கின்ற ஒரு முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றது. கனடாவில் ஒரு நகர சபை இஸ்ரேலுடனான உறவுகளை இடைநிறுத்தம் செய்வதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு விவாதத்தை மேற்கொள்ளுகின்ற முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த நகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஏனைய நகர சபைகளையும் அவற்றை தொடர்கின்ற ஒரு சமிச்சையை காட்டியிருக்கின்றன. இப்போ கேள்வி என்னவென்றால், எந்த நகர சபை காசா போர் தொடர்பாக நகராட்சி மட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான முக்கிய முயற்சியாக இஸ்ரேல் அரசாங்கத்துடனான நிறுவன ரீதியான உறவுகளை இடைநிறுத்த கோரும் தீர்மானம் ஒன்றை கனடாவில் ஒரு நகர

0: தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக கனடாவின் ஒரு நகர சபை அது தொடர்பான விவாதத்தில் ஈடுபட இருக்கின்றது. பெரும்பாலும் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அந்த நகரசபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இஸ்ரேலுடனான உறவுகளை நிறுத்துதல், காசாவில் இடம்பெறுகின்ற தாக்குதல்களை கண்டித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஏனைய நகரசபைகளையும் அது அதனை தொடர்வதாக இப்போது கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். எந்த நகரசபை அவ்வாறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கின்றது? வணக்கம்.
1: வணக்கம் மாஸ்டர், நான் பஞ்சாஜன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் பஞ்சாஜ்.
1: ஓ, இது வந்து மொன்றியால் நகரசபையில் இந்த விவாதம் நடந்துருக்கு. பல எதிர்ப்புகளும் அங்கே இருக்குது. என்ன சொன்னால் உள்ளூராட்சி அமைப்புகள் வந்து ஒரு நாட்டிட வெளியுறவு கொள்கை விஷயத்தில் தலையிட முடியாது. இந்த யூத அமைப்புகள் இருக்குத்தானே, அவரெல்லாம் போர்க்கொடுத்து ஊக்கி இருக்கிறான். பார்ப்போம், நடக்க போட்டு பார்ப்போம். நன்றி.
0: சம்பவம் அறிந்தது சந்தோஷம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: அண்ணா. சொல்லுங்கள்.
2: இது மொன்றியல் மாநகராட்சி தான், மொன்றியல் முனிசிபாலிட்டி தான் பார்க்கணும், நடக்க போகணும். கொஞ்சம் அப்படி இப்படித்தான் ஓடுது, பார்ப்போம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள். மொன்றியல். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். மொன்றியல் மொன்றியல் மற்றது அந்த ரயில் அட்பார் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுல தமிழர் ஒற்றுமை இல்லையென்று எல்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குது. ஆனா அமுதலிங்கம் ஐயாக்காக ஜிஜி பண்ண மேலையும் ஐயா இறங்கி அடிச்ச வழக்கு அது, வெற்றி பெற்றது. அதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி. சுதனுக்கு அந்த இருக்கிற வேலை காரணமாக உடனடியாக வர இயலாது. அதான் சுதன் பிறகு வந்து கதைக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். சுதன்ற அந்த ஆர்வம், அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், உண்மையில் அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: கோதாஸ் சொல்லுங்கள்.
4: இது மொன்றியல் தான்.
0: மொன்றியல். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன். பவான். இது மொன்றியல் தான்.
0: மொன்றியல். வன்குவர் இல்லை.
5: வன்குவர் இல்லை.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன். நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
6: இது வந்து மொன்றியல்.
0: மொன்றியல். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன். நான் மதன் நினைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள். அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் நஞ்சியா. உள்ள அறிவுல சந்தேகத்துல அடியில் நடிச்சு வந்துட்டு
0: நோர்வேஜியா
8: நாலஞ்சு வாட்டி போயிட்டு கட்டாயம் கிடைக்குமோன்ற சந்தேகத்துல பார்த்து திருப்பி கிடைச்சிட்டு.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் சார். வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
9: மொன்றியல்.
0: நன்றி. அவன் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று எண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
10: மொன்றியல்.
0: மொன்றியல். நன்றி மூர்த்தி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு அவன் அது மொன்றியல் என்பது மிகச்சரியான விடை. நில் பல்சூல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு விடை தந்த இன்றும் நிகழ்ச்சியை சிறப்பித்த பன்னேர்களான பஞ்சாட்சரம், குகதாஸ், நோர்வேஜியா, மதன், ரமேஷ், காசி, தேவகுமார், மொரின், பவான், நிர்மலா, குயின்ஸ்டன், சிவலிங்கம், சுதன், மூர்த்தி ஆகிய நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நில் பல்சூல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறும் நேரம் இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகள். குறிப்பாக பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், எங்களது இசை இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விருப்பங்களை தெரிவித்த நேர்கள், அது மட்டுமல்ல நில் பல்சூல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதுகளாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca 9054176069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638, அல்லது கால் தர்ஷன், 4168970919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638, 4168970919.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
3: அனைவருக்குமான
4: சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள், நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லண்ட் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
4: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-ல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து
7: வருகின்றார்.
6: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
10: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
11: Music Connects.
10: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
10: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் செப்டம்பர் 6th தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
11: Hi, this is Chip. சுமித்ரா செல்வநாதன்
12: ஃப்ரம் பிரிமல் டொயோட்டா.
11: வாங்கோ பார்க்கலாம்.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காம்ப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
13: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
14: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
15: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: காசு வேணும் என்று சொல்லிட்டேன், கடைசியா காசு அம்மாதான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னான்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
4: Everything okay, no problem indigenam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
7: 2026 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
10: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
10: ஏசியா கோல்ட் இங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
10: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
10: 416-746-2742.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
14: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
8: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
10: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
11: 416-700-2222
12: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
13: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
13: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
12: சுகந்தன், 416-540-6269.
13: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
14: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
15: 9545
16: குரல் கேட்போம்.
17: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அனைவருக்குமான
4: சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919. அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jiva Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24 முதல் September 6 வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 4169039999. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: நீதானே எந்த பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்த.

0: பாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின், பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்த்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேறானோ சலங்கைகள் தான்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடு

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: முதல் HD டபுள் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- நாளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் TVI மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்று 25 ஆகஸ்ட் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. மற்றொரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான பல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. 9 தொடக்கம் 1 வரை நிகழ்ச்சிகளில் நேர்கள் இணைந்திருக்கலாம். 9 தொடக்கம் 10 வரை நேர் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 10 தொடக்கம் 12 வரை 10:10 நிகழ்ச்சி இடம்பெறும். 12 1 வரை வானவில் தருகின்ற பல்சுவை கதம்ப செய்திகள் மற்ற நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நேர்களே, வழமை போல் தொலைபேசி இலக்கம் நீங்கள் அறிந்ததுதான். என்றாலும் புதிய நேர்களுக்காக ஒரு முறை மீண்டும் நினைவூட்டுகின்றோம். 416-644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் 10:10 நிகழ்ச்சியில் வாக்களிக்கலாம். பாடல்களுக்கு 10 என்று பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்வுகளுடன் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகள் உங்கள் வசனங்களுடன் நேர்கள் இணைந்திருக்கிறார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மனத்தியால செய்திகள்.
1: CMR தமிழ் HD hourly news.
2: அரசாங்கம் முன்மொழிந்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் 22 அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரடங்கிய விசேட மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 7வது இடத்திலும் சைபர் மோசடிகளால் அதிக நிதியிழப்பு ஏற்படும் மாநிலங்களில் 4வது இடத்திலும் இருப்பது தெரியவந்துள்ளது. டொரண்டோ ஸ்காப்ரோ பல்கலைக்கழகம் விரைவில் தனது புதிய கெரன் சுகாதார அறிவியல் வளாகத்தில் எதிர்கால சுகாதார நிபுணர்களுக்கு கல்வியையும் பயிற்சியையும் வழங்கவுள்ளது. அவசர காலங்களில் வாகனங்களில் இருந்து வெளியேறுவதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உட்புற கதவு கைப்பிடிகள் அமைப்பு காரணமாக சீனாவில் சுமார் 3 மில்லியன் டெஸ்லா சிற்றுந்துகளை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டின் தேசிய சந்தை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல். நேர்கள் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பல்வேறு விதமான சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வளர்ப்புறை பௌர்ணமி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே பல சுபமங்கள காரியங்கள் ஈடுபடுகின்ற ஒரு நாளாக இருக்கும் என்ற வகையில் அந்த சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வானிலை நிலைமையை பற்றி பார்த்து கொண்டு நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்வோம். தற்போது வெப்பநிலை 18°C நிலவுகின்றது. இன்று மிக கூடுதலான வெப்பநிலை 25°C. இரவு பொழுதில் வெப்பநிலை 15°C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. நாளை புதன்கிழமை 26ஆம் தேதி பகல் பொழுது வெப்பநிலை 26°C, இரவு பொழுது வெப்பநிலை 18°C. காற்று மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த காற்றின் வேகம் 29 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமைகள். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் பயணிக்கலாம். அது மட்டுமல்ல, 10க்கு 10 நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்று முத்தான 10 பாடல்கள், கேப்டன் விஜயகாந்த் அவரது பாடல்கள் இன்னும் ஒரு கலவையாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. ஆகவே அவற்றில் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை நீங்கள் அளிக்கலாம். அந்த வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு இன்று ஒளிபரப்பில் காத்திருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிகளில் நேர்களை நாங்கள் இணைக்கின்ற நேரம்

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஓ நலம் சத்யா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ நலமாக, நான் வேலையில இருக்கிறேன்.
0: காலையிலே வேலை தொடங்கியாச்சு, காலையிலும் மாலையிலும் வேலை சத்யா.
1: மாறி மாறி வேறு.
0: அப்படி வேறு. சரி சரி.
1: எனக்கு இன்றைக்கு வைதை சாத்ரா படத்திலிருந்து வைதை சாத்ரா படத்திலிருந்து ராசாத்திய உன்னை அந்த பாடலை விழுந்து ஜெயச்சந்திரன் பாடுறேன்.
0: நீங்கள் ராசாவே உன்னைத்தான் கேட்கும் கேட்கும்
1: இல்லை நான் இல்லை எனக்கு என்னென்னா ஜெயச்சந்திரன் பாடுறது எனக்கு அவர் பாடுறாருன்னு நினைச்சு கொண்டு நான் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு கடவர் பாடுற மாய் இமேஜின் பண்ணுவேன்.
0: ஒரு
1: அதுலயே முடிச்சுவன் தானே.
0: சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு சத்யா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அந்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஒளித்தோய்ந்த சத்யா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 9:12.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalam closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
6: Chillamilladat, Selvam.
5: Chari, chari.
0: நீங்கள் இந்த ஒளித்தோய்ந்த பாடல் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படும். அதை சொல்லுகின்ற நல்ல தருணம் இதுவாக இருக்கும் நினைக்கின்றேன். இந்த பாடல் ஒரு கும்பம் என்ற ஒரு தியேட்டரிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற போது, இந்த பாடல் எப்போது ஒலிக்கின்றதோ அந்த நேரத்தில் ஒரு காட்டு யானை தியேட்டரின் முன்னால் வந்து நிற்குவான். வந்து நின்று இந்த பாடல் ஒளிபரப்பாகும் வரை அந்த பாடலை கேட்டுவிட்டு, காட்டு யானை பாருங்கள், பாடல் நிறைவடைந்த பின்னர் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறும். இது நீண்ட காலமாக அந்த தியேட்டரில் நடைபெற்ற ஒரு அதிசயமாக அந்த வேளையில் தியேட்டர் உரிமையாளர்கள் மற்றும் ரசிகர்களால் பேசப்பட்ட ஒரு சம்பவம்.
9: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் September 6th வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
0: அப்படி அந்த காட்டு யானைகளே கவருகின்ற அளவுக்கு அந்த யானையின் அந்த பாடலின் ராகம் அப்படி என்ன அதில் ஈர்த்திருந்தால், நட்டபைரவி என்ற ஒரு ராகத்தில் இசைஞானி இளையராஜா தந்த அந்த பாடல் அதில் ஈர்ப்படைந்த பல ரசிகர்கள் மட்டுமல்ல, பல கோடி ரசிகர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் அந்த பாடலால் ஈர்ப்படைந்திருந்தன என்பதுதான் இந்த வேளையில் நாங்கள் நேர்களுக்கு தருகின்ற அந்த பாடல் பற்றி ஒரு புதிய செய்தி.
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
11: CMR தமிழ் HD.
10: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
11: தமிழ் HD
10: தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஓ காலை வணக்கம் ரவிசங்கர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா, மகிழ்ச்சியா, சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் நலம், நன்றி.
1: நலம்,
0: குளி தொடங்கிட்டு இப்பவே.
1: ஆமாங்க, சம்மர்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சேன்.
0: இல்ல வெள்ள விட்டு போற மாதிரி கிட
1: வெயில் கொளுத்துச்சு கொஞ்ச நாள், அப்புறம் திடீர்னு குளிர் வந்துருச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை நினைக்கிறேன் ராத்திரி இப்ப நைட் வந்து 10-11 டிகிரி தான் வருது. செடிகள்லாம் என்ன தெரியல, வெளியே வச்ச செடிகள் எல்லாம் நினைவுகள். இந்த படத்தை பத்தி எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, இந்த படப்பிடிப்பு நடந்தது நான் அந்த அந்த காலத்துல நான் ஆவடியில் இருந்தேன், சென்னைக்கு அடுத்த ஆவடி. கேள்விப்பட்டிருக்கீங்க ஆவடி?
0: ஆவடி தெரியும்.
1: அங்கதான் நான் வேலை செஞ்சேன், அங்கதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அங்க அது பக்கத்துல ஒரு ஊரு திருமுல்லை வாயல் அப்படின்னு ஒரு ஊரு, அங்க ஒரு கோவில்ல அந்த படப்பிடிப்பு நடந்தது. ரொம்ப நாள் பார்த்திருக்கேன், விஜயகாந்த் ரேவதி, அதான் ஞாபகம் வந்து எனக்கு, பழைய ஞாபகம் அப்படி. 80s நாடகம் ஞாபகம். நான் கேக்குற பாட்டு இன்னைக்கு வாழ்க்கை படங்க படத்துல, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணீர் ரெண்டும் தாமரையோ.
0: மடியில சின்ன கண்ணனை வச்சுக்கொண்டுதான் பாட்டுக்கு கிரியல் போல.
1: ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு அவர் வந்திருக்காருல்ல, நேற்று இருந்து வீட்டுலதான் இருக்காரு. நமக்கு வேலை நல்ல பிஸி, ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு.
1: நன்றிங்க, நன்றி நன்றி.
0: நேர்களை, மாவீரன் பண்டாரவன்னியன், நேர்கள் பண்டாரவன்னியன் பற்றி அறியாத நேர்கள் இல்லை. அவரது 225வது நினைவு நாள் இன்று வவனியாவில் மாவீரன் பண்டாரவன்னியன் சிலை அருகில் மாலை அணிவித்து நினைவு பேருரை நிகழ்த்தப்பட்டு மிக சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. குலசேகரம் வைரமுத்து பண்டாரவன்னியன், பெரிய மெய்யனார் கைலாயவன்னியன் என்று இரண்டு சகோதரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். குலசேகரம் வைரமுத்து பண்டாரவன்னியனுக்கு பெரிய மெய்யனார் மற்றும் கைலாயவன்னியன் என்ற இரண்டு சகோதரர்கள். யாழ்ப்பாண வைபவ மாலை பதிவின்படி சோழ பேரரசின் காலத்தில் இலங்கை ஆட்சி புரிய அனுப்பப்பட்ட வட தமிழகத்து வன்னிய குல தளபதியர்களின் வழிவந்தவனாக சொல்லப்படுகின்றது. வன்னியர் என்பதற்கு வலிமையுடையோர் என பொருள். 1621 போர்த்துகீசியர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் கூட வன்னி பகுதிக்குள் கால் பதிக்க முடியவில்லை. கடைசி வரை வன்னிக்குள் கால் ஊன்ற முடியாமலேயே இலங்கையில் போர்த்துகீச அதிகாரம் முடிவுக்கு வந்தது. உண்மையில் வன்னி வணங்காமன் தான். வன்னியர்கள் வீர மறவர்கள் தான். வன்னிக்குள் முதலில் வெற்றிகரமாக நுழைந்தவர்கள் டச்சுக்காரர்கள் என ஒல்லாந்தர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்கள். அந்த பண்டாரவன்னியனின் நினைவு நாள் இன்றைய நாள் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் நேர்களுக்கு நினைவூட்டி கொண்டு சின்ன சின்ன கண்ணனுடன் பயணிப்போம்.
2: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: அந்த ஒளித்தோய்ந்த பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரது இசையில் PV ஸ்ரீனிவாஸ், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஒரு சாவேரி ராகம் அப்படி ஒரு ராகத்தில் தந்த ஒரு மிக குறைவாக அந்த சாவேரி ராகத்தில் பாடல்கள் இருந்திருக்கும். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த ராகத்தை பயன்படுத்தி மிட்டமைத்த பாடல் ரவிசங்கர் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்திருந்தது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் பாஸ்னா, இது நீங்கள் நலம் தானே?
2: ஓ நலம், இது ஏன் நன்றி. நீங்கள் எப்படி?
3: ஓ நான் நலமா இருக்கணும். நல்ல பாடல்கள் போகுது. நான் இன்னைக்கு விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் ஒட்டி வானத்து போல படத்தில் இருந்து தவணியில் வந்து மயக்கறிய அந்த பாடல் கேட்கலாமா?
2: அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி இது என் நிகழ்ச்சியில் இணைந்த உண்மைக்கு. இதே எப்பவும் அந்த இளமை துள்ளல் பாடல்களில் கேட்கின்ற ரசிகர்களில் ஒருவர், ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இளமை துள்ளலோடு இருக்கிறார்கள், அவர்களில் இதேனும் ஒருவர். பாடலொலிக்கும் நேர்களை இந்த வேளையில் 1979 ஆண்டுக்கு பின்னர் ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளியை நீக்கியிருக்கின்றது சிரியா நாடு. 1979 ஆண்டுக்கு பின் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து சிரியாவை அமெரிக்கா நீக்கியிருக்கின்றது. சிரிய அதிபர் அல் ஷரா கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று அதிபர் ட்ரம்பை நேரில் சந்தித்திருந்தார். பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து தமது நாட்டை அதிகாரப்பூர்வமாக நீக்க வேண்டும் என்று அந்த வேளையில் பேச்சு நடந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா அந்த அதிகாரப்பூர்வமாக பேரை நீக்கியிருக்கின்றது. கடந்த 14 ஆண்டு கால நீடித்த உள்நாட்டுப் போர் கடந்த 2024 ஆண்டு டிசம்பரில் பசர் அல் ஆசாத், நாங்கள் பல தடவைகள் நேர்களுடன் இவர் பற்றி பேசியிருக்கின்றோம் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் கூட, ஆட்சியை கவிழ்த்ததன் மூலம் நிறைவடைந்தார். தற்போது அவர் ரஷ்யாவில் இருப்பது, அவரது குடும்பம் ரஷ்யாவில் இருப்பது நீங்கள் அறியாததல்ல. பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் ஒரு சில வாரங்களில் பல நகரங்களை கைப்பற்றி இந்த ஆட்சி கவிப்பை சாத்தியப்படுத்தியது. ஆசாத் அவருக்கு ஆதரவு அளித்து வந்த ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினார். அங்கு தற்போது அவரது இருப்பிடம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஆட்சி கவிப்பில் முக்கிய பங்காற்றிய கிளர்ச்சி குழு தலைவர் அகமது அல் ஷரா சிரியாவின் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரது தலைமையில் இப்போது போர் நிறைவடைந்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களும் சொந்த மண்ணுக்கு திரும்ப தொடங்கியுள்ள நிலையில், உள்நாட்டுப் போரின் பொருளாதார தாக்கத்திலிருந்து சிரியா மெல்ல மெல்ல மீண்டு வரும் முயற்சியில் ஈடுபடுகின்ற போது, அல் ஷரா அரசுக்கு அமெரிக்கா ஆதரவளித்து வருகின்ற நிலையில்தான் இப்போது பயங்கரவாத தடுப்பு பயங்கரவாத நாடுகளின் பட்டியலில் இருந்து அல்லது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியா நீக்கப்பட்டுள்ளது.

0: அந்த பாடல் வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து சின்ன பூவே மெல்ல பேசு புகழ் இசை ராஜ்குமார் இசையில் பாடல்களை பாடியவர்கள் பேரை நான் சொல்ல தேவையில்லை. எங்கள் நேயர்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் கேலிக்கிடமாக இருக்கும். என்றாலும் ஒரு ஒரு முறைக்காக எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்தது இதயன் விருப்பத்தில். இந்த பாடல் உண்மையில் இசை ராஜ்குமார் ஒரு ராகத்தின் அடிப்படையில் இந்த பாடலை தரவில்லை. ஒரு கிராமிய பாணி மற்றும் மேலித்தேய பாணிகளை கலந்து தந்த பாடல். என்றாலும் ஒரு ஹரஹர பிரியாவின் அந்த ஹரஹர பிரியாவின் ராகம் சாயல் அந்த பாடலில் இருந்திருந்தது. இடையிடையே புல்லாங்குழல் மற்றும் மேனிய இடை இசையை பயன்படுத்திய போது சிந்து பைரவியின் சாயலை எஸ் ஏ ராஜ்குமார் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் முழுமையாக இந்த பாடல் இன்ன ராகத்தில் என்று எஸ் ஏ ராஜ்குமார் இசை அமைக்கவில்லை என்பதை நாங்கள் அப்பட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

ஆமாம் ஆமாம், ஒரு இனிப்பான செய்தியை தந்து கொண்டு அடுத்த நேர இணைப்போம். வளமையானது தான், மாறாந்தன் நீங்கள் பெறுவதுதான் கனேடிய பென்ஷன் பிளான் சிபிபி மற்றும் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி டிபாசிட்ஸ் ஓஏஎஸ் பேமெண்ட் அத்தனையும் வருகின்ற 27ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களது வங்கி கணக்குகளில் இடப்படும் என்று இப்போது செய்திகள் வெளியாகி இருந்தன. ஏற்கனவே மீண்டும் ஒரு முறை அதை நினைவுபடுத்துகின்றோம். 27ஆம் தேதி வியாழக்கிழமை

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் மதன் கலைக்கிறேன்.
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான பொழுது, நல்ல மப்பு மந்தளமா இருக்கின்றது.
0: சொல்லுங்க.
1: அப்ப அதோட அப்படியே பாட்டு, உங்களோட பாட்டுகளை இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பத்துக்கு பத்து பாட்டுகளை கேட்டுக்கொண்டு அப்படியே பொழுத போ காட்டுவோம். நான் இந்த பாட்டை கேட்போம், நதியே அடியில் அந்த பாட்டை கேட்போம்.
0: வானத்தை போல,
1: வானத்தை போல.
0: நீங்கள் மப்பு மந்தாரமா இருக்குது என்று சொல்லியிருக்க நான் சொன்னேன் வானத்தை போல என்று வருமென்று, அது பாடலாம் அப்படி வந்துட்டு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: வானத்தை போல திரைப்படம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த திரைப்படம். முதலாவது பாடலும் அதே திரைப்படத்தில் ஒளித்தோய்ந்தது. விஜயகாந்த் இரண்டு வேடத்தில் நடித்திருந்தார். மீனா, பிரபுதேவா, லிவிங்ஸ்டன், கௌசல்யா என்று பல நட்சத்திரங்கள் ஒரு சகோதரர்களை அண்ணன் வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற, உயரத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான கதையை தந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பல நல்ல பாடல்கள். அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களில் ஒன்றாக மாறியிருந்தது. இப்பொழுது நதியே நைல் நதியே என்ற அந்த பாடல், பா விஜய் வரிகளில் சுக்வீந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோரது குரல்களில் நிகழ்ச்சியில் மதன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 9:40.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.

0: நிகழ்ச்சியில் நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைக்க நிறம் வணக்கம்.
1: வணக்கம் மாதன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ஜெய் பேசுறேன்.
0: ஜெய் சொல்லுங்க, கொஞ்சம் கிட்ட போன வச்சு பேசுங்க. சரி சொல்லுங்க ஜெய்.
1: நான் விரும்பி இருக்கிற பாட்டு, நான் பாடிக்கொண்டே இருப்பேன் பக்கத்துல இருப்பேன், வாணிஜிராம் பாடியிருப்போம்.
0: வாணிஜிராம் பாடியது, லக்ஷ்மி நடித்தது நினைக்கிறேன், சிறை என்ற திரைப்படத்திற்கு அந்த பாடலொலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மதி கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ மதி, நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வருஷம் 16 படுக்கிற இந்த பழமொழி சோலை.
0: வருஷம் 16?
3: நன்றி.
0: நீங்கள் எப்படி? நலமா?
3: நாங்கள் நலமா, மகிழ்ச்சியா, உற்சாகமா வாக்கு பண்ணிட்டோம்.
0: வெளியில நடந்து கொண்டிருக்கிறீங்களா?
3: எனக்கு ஐயா இந்த பாட்டை போடுங்கோ, மனதோடு மழைக்காலம் படத்துல 1000 பானவில் ஒன்றாய் சேர்ந்த அந்த பாட்டு, மதுபாலகிருஷ்ணன் வேற ஒருவர் பாடணும்.
0: சாதனா சர்க்கம் இந்த பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து வைக்க காத்து.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: நான் சுதாகரன் மாசன், எப்படி?
0: ஓ நலம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
4: எனக்கு வந்து நிலவே என்னிடம் நெருங்காவே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, அந்த பாட்டு.
0: பிபி ஸ்ரீனிவாஸ் குரலி.
4: ஆமாம்.
0: என்ன என்ன என்ன காரணம் இதில் இந்த பாடல் ஒரு ஈர்ப்பு வந்ததுக்கு?
4: விருப்பம் இந்த பாட்டு
0: பாடுவீங்களா? இந்த பாடல் பாடுவீங்களா? சுதா
4: கொஞ்சம் கொஞ்சம் பாடுவோம்.
0: சரி, நன்றி
4: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
5: நலம் நலம், நன்றி. பாடல் வந்து பாம்பி படத்துல இருந்து கண்ணால நீங்கள் கண்ணை நேற்றோடு காணவில்லைங்கிற பாடல்.
0: பாரதி கேட்க வேண்டிய பாடல் ரமேஷ் கேட்கிறார்.
5: என்ன பண்றது, கண்ணு தெரியலன்றாங்க, நடந்திருக்கும் நினைக்கிறேன்.
0: சரி, ஏனைய நேர்கள் காத்திருங்கள், இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை எடுத்துக்கொண்டு உங்களை இணைத்துக் கொள்வோம்.
6: உலகத்தமிழர்களின் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம், காலை வணக்கம். கண்ணன் கேட்கறது, எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
9: ஓ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வந்து நல்ல தகவல்களின் பந்தயங்களுக்கு மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. நேற்று பின்னேறவும் நல்லா இருந்தது உங்களோட நிகழ்ச்சி. நிறைய படிச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கு வந்து விஜயகாந்தன் நினைவு கூர்ந்து கொண்டு நீங்க சொன்ன அந்த மாவீரர் அவரின் நினைவு கூர்ந்து கொண்டு அதோ அந்த நதியோ அந்த பாட்டுக்கவும்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு கண்ணன்,
9: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நேரம் 9:46.

அது சிறை திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் குரலி, எம் எஸ் விஸ்வநாதன். ஒரு சாம ராகம் என்ற ராகத்தின் அடிப்படையில் புலமைப்பித்தன் வரிகளுக்கு மிட்டமைத்த பாடல். இந்த திரைப்படம் ராஜேஷ் மற்றும் லக்ஷ்மி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். ஒரு சமூக புரட்சி செய்த திரைப்படம். ஒரு மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவன், ஒரு பிராமண வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை வாரி சுருட்டி கொண்டு வீட்டில் வைத்திருக்கின்ற அந்த வேளையில், விருப்பமில்லாமல் ஆரம்பத்தில் அவனுடன் வாழ்க்கை நடத்த தொடங்கி, பின்னர் அவன் மீது அவனது அந்த அன்பின்க்கு அடிமையாகின்ற ஒரு கட்டத்தில் இந்த பாட, நோய்வாய்ப்படுகின்ற போது அவன் பின்னர் நோய்வாய்ப்படுகின்றான், அந்த வேளையில் பாடப்பட்ட பாடல் இந்த சாமகானம். மிக அற்புதமான ஒரு சாமா என்ற அந்த ராகம், ஒரு அற்புதமான ராகம், மிக மிக குறைவாக திரைப்பட பாடல்களில் ஒலித்த பாடல்களில் ஒன்று, ராகங்களில் ஒன்று. ஒரு அமைதி சாந்தம் இவற்றை தரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், பொதுவாக பாடல்கள் துரித வேகமான சங்கதிகள் மற்றும் பிரிகாஸ் என்ற போர்வையில் இருக்கும், ஆனால் நீண்ட ஒரு நிதானமான அசைவுகளுடன் கொள்ளக்கூடிய, அசைவுகளை தரக்கூடிய ஒரு ராகம் இந்த ராகம். அதனால்தான் சில பாடல்களில் இந்த ராகத்தை இசையமைப்பாளர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த ராகத்துக்கு மன அழுத்த நிவாரணம் இருப்பதாக சொல்வார்கள். இந்த ராகத்தில் பாடல்களை கேட்கின்ற போது மன அழுத்தத்திலிருந்து எம்மை அது கொஞ்சம் குறைக்குமா, மனப்பதட்டத்தை குறைக்கவும் ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைக்கவும் மிகச்சிறந்த ராகமாக இந்த ராகம் இருப்பதனால்தான் மனச்சோர்வு உள்ளவர்களுக்கு, கலக்கத்தால் அவதிப்படுபவர்களை இந்த ராகம் மிகச்சிறந்த மருந்தாக அமையும். தியாகராஜ பாகவதர் போன்றவர்கள், தியாகராஜரின் இந்த சங்கீத மும்மூர்த்திகள், தியாகராஜ பாகவதர் இல்லை, தியாகராஜரின் சாந்தம், அமைதி, மகிழ்ச்சி போன்ற பல்வேறு விடயங்களுக்கு, பக்தி பெருக்குக்கு அவர் இந்த ராகத்தை பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. வேதத்தில் சாமா வேதம், இறைவனை சாமகான பிரியன் என்று சொல்வார்கள். அப்படியே அந்த சாம வேதத்தை தொடர்பு படுத்தி இந்த ராகத்தை பேசுவார்கள். இந்த ராகத்தை பற்றி நாங்கள் மேலும் அறிவதற்கு ஒரு மிக நல்ல பாடல் ஒன்று இருக்கின்றது. நூல்வேதி திரைப்படத்தில் பாலமுரளி கிருஷ்ணா ஒரு பாடலை தந்திருப்பார் இதே ராகத்தை.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 9:57 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் தமிழா தமிழா நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் எஸ்டியின் விடியல்.
0: அடுத்து ராமு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் சுதா விருப்பத்தில்

0: சுதா விருப்பத்தில் அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 10:02 ஒரு நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: ஓ சொல்லுங்க கலியவர்தன்.
1: முதல் பஸ் கேட்கல படம் ரோஜாவின் ராஜா பாட்டு 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ?
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: பாத்தீங்களா?

வன்னி பெருநிலப்பரப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியனின் முல்லைத்தீவு ஒல்லாந்த கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கில படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223 ஆண்டின் வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. மன்னாரில் விவசாயிகளின் நலனை முன்னிலைப்படுத்தி பரகன் மற்றும் ஏஏ மோட்டார்ஸ் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் இலவச டிராக்டர் பராமரிப்பு சேவை முகாம் நேற்று முருங்கன் செம்பன்தீவு விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்கக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரும் அக்கட்சி தலைவருமான ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டார். கனேடிய கடலோர காவல்படைக்காக 6 புதிய பணியுடைக்கும் கப்பல்களை கட்டுவதற்கு மத்திய அரசு 11.3 பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றது. காசா பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் ஏதேனும் சுமந்து வரப்பட்டாலும் பட்டம் அல்லது பலூன் ஏதேனும் இஸ்ரேலுக்கு நுழைந்தால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் திங்களன்று அறிவித்தது.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
1: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை.
1: பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
3: அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
4: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த பத்து பாடல்களையும் இப்பொழுது தர இருக்கின்றோம். பத்து பாடல்கள் ஒழிப்பதற்கு முன்னர் குகதாஸ் விரும்பி கேட்ட பாடல் ஒன்றை நாங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் காத்திருப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
1: பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
3: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நாங்கள் பத்து பாடல்களை கொண்டு வர இருக்கின்றோம். நீங்கள் உங்கள் விரும்பிய பாடல்களுக்கு வாக்களிக்கும் நேரம் இந்த. இப்பொழுது முதல் நாங்கள் பத்து பாடல்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். அந்த பாடல்களில் உங்களுக்கு விரும்பிய பாடல்களுக்கு நீங்கள் 1, 2, 3, 4, 5 என்று வாக்குகளை அளிக்கலாம்.
4: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
1: பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
7: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
3: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பத்து பாடல்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன. அந்த பத்து பாடல்களை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்கள் அவற்றுக்கு உங்கள் விருப்பமான பாடல்களுக்கு வாக்களிக்கும் நேரம் இது. முதலாவது பாடல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன், கடல் நீளம் என்ன என்ற அந்த பாடல் முதலாவது பாடல், பழைய பாடல். இரண்டாவது மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே என்ற பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் நானே ராஜா நானே மந்திரி. இலக்கம் 3 இடம்பெறுவது தொட்டுப்பாறு குத்தமில்லை ஜாதி உள்ள சின்ன பிள்ளை என்ற பாடல் தழுவாத கைகள். இதுவும் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இலக்கம் 4 பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா என்ற பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்பட பாடல். சிரித்து வாழ வேண்டும் எம்ஜி ராமச்சந்திரன் நடிப்பில் வெளிவந்த திரைப்பட பாடல் முதலாவது பாடல். இலக்கம் 5 எழுந்தால் மலை போல நடந்தால் நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னான மனசிருக்கும் என்ற பாடல் கண்ணுபடப் போகுதையா திரைப்படத்திலிருந்து. எழுந்தால் மலை போல நடந்தால் நதி போல. அதேபோல் இலக்கம் 6 சோறு கொண்டு போகிறபுள்ள அந்த சும்மாடு இறக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு என்ற பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்தில். இலக்கம் 7 வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதை கேள் என்ற பாடல் இலக்கம் 7 இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் இலக்கம் 8 இடம்பெறும் பாடல் சோளக்காட்டு பாதையிலே வண்டியோட்டி போகிற மச்சான் சோடிக்குயில் பாடும் பாட்டு காதில் கேட்குதா என் ஆசை ராசாவே திரைப்படம். இலக்கம் 9 நந்தா என் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் மேனோவாவா என்ற பாடல் நடிகர் விஜயகுமார் நடிப்பில் வெளிவந்த நந்தா என் நிலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்ற பாடல். அதேபோல் இலக்கம் 10 உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன், சம்திங் சம்திங் உனக்கும் இணக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒழிக்கின்றது. ஒரு புதிய பாடலுக்காக கொண்டு வந்தோம் என்ற 5-10 பாடல்களும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். நேர்காலத்துடன் உங்கள் வாக்குகளை நேர்கள் பதிவு செய்கின்ற போது எங்களுக்கு வாக்கு பாடல்களை தரவரிசைப்படுத்துவது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஒரு நேர்காலத்துடன் உங்கள் வாக்குகளை அளித்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க இந்த வேளையில் 416-6644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அழைத்து வாக்குகளை பதிவு செய்யலாம். நீங்கள் அடுத்து ஒலிக்க இருப்பது மதி விரும்பி கேட்ட ஒரு பாடல், வருஷம் 16 திரைப்படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் குரலில்.

0: நேரம் இப்பொழுது 10:22 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் வாக்களிக்கு நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். எல்லாம் நல்ல பாடல்கள் எனக்கு முதலாவது எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் உன்னை மறந்து 1, 6, 4, 2, 7, 9 அவர் இல்ல, அவர் தான் தலைவர், கொலைக்கு அவர் தான், அதுக்கு பிறகு தான் எல்லாரும். இத என்ன பொறுத்த ஒப்பீனியன், எந்த ஒப்பீனியன் அளபடியாது. நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் இனிய நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ் கேட்கவும்.
0: ஓ வாங்க கோதாஸ்.
2: எனக்கு முதல் பாடுதான் முதலாவது நினைக்கையில் கொதிப்பாக அணைக்கையில் குளிராக
0: அப்படி வந்துடுது.
2: அடுத்த நந்தா பாட்டு 9வது,
0: ஓ
2: 7வது பாட்டு 2, 4, 6.
0: நன்றி.
2: நீ பாடி விடுத்த
0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: எனக்கு நல்ல பிடிக்கலாம் 10 பாடல்கள். நீங்கள் இதை கொண்டு வந்தபடியா விஜயகாந்த் ஏதாவது பேர்த்தே அப்படி இருந்துக்கோ.
0: பாத்தீங்களா?
3: ரைட்டா. ஓகே, எனக்கு பிடிக்க பாடல் 1, 2, 3 இல்ல நல்ல பாடல் 6 அப்படி நினைப்புங்க.
0: நன்றி காசி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன், வாங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவா. நன்றி. நீங்கள் நலமா?
4: சுமை இருக்கும். எல்லாம் நல்ல பாடல கொண்டு வந்துருக்கீங்க. எனக்கும் 1, 2, 3 மற்ற 6, 7, 9 பாட்டு அப்படி இல்லை போடுங்க. மற்றது
0: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: ஓ நலம் சிவலிங்க, சொல்லுங்க.
5: எனக்கு
0: 3, 4, 9, 8 நன்றி. நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். நான் மதி.
0: மதி சொல்லுங்க.
6: 4, 2, 4, 2, 7, 1, 7, 1 9, 6.
0: நன்றி மதி.
6: நன்றி
0: நன்றி. ஆமாம் நேர்களை, நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். வாக்குகளை பதிவு செய்ய நீர்கள் நேர்காலத்துடன் இணைவது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் மற்றொரு நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன், நிர்மலாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நிர்மலா. நன்றி. நீங்க நலமா? காலை பொழுது
7: நலமா இருக்கு. எனக்கு வந்து முதலாவது அழகு மலர் பாட, 7வது 5, 4, 2, 1, 9, 10.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
7: நன்றி நன்றி.
0: நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யல. நாங்கள் அந்த 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சியில் திடுதிப்பென சில நேர்கள் இணைந்து கொள்வார்கள், அவர்களுக்காக தந்து விடுகின்றோம். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்கள். முதலாவது, சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன், கடல் நீளம் என்ன, விழிக்கோளம் என்ன என்ற பாடல். 2வது, நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். 3வது, தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து தொட்டுப்பாறு குத்தமில்லை, அதுவும் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் தான். அடுத்தது அவர் நடிப்பில் வெளிவந்த அம்மன் கோவில் கிழக்காளே திரைப்படத்திலிருந்து பூவை எடுத்தொரு மாலை தொடுத்து வச்சேனேன் சின்னராசா. 5, கண்ணுபடப் போகுதையா, எழுந்தால் மலை போல நடந்தால் நதி போல. 6, சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாடகரக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு என்ன ஆசை மச்சான், அதுவும் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். அடுத்து வைதேகி காத்திருந்தால், அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள். 8, சோழக்காட்டு பாதையிலே வண்டியோட்டி போற மச்சான், சோடிக்குயில் பாடும் பாட்டு காதல் கேட்குதா, என் ஆசை ராசாவே, முரளி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். 9, நந்தா என்னிலா நிலா நாயகன் மடியில் காண்பது சுவாமி, நந்தா என்னிலா திரைப்படத்தில் விஜயகுமார் நடிப்பில். அதேபோல் 10, உன் பார்வையில் பைத்தியமானேன், உன் வார்த்தையில் வாக்கியமானேன், உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன், சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பாடல் அது. நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் கண்ணன். நல்ல அழகான பாடல். எனக்கு வந்து 1, 2, 4, 6, 7, 9, 10.
0: நன்றி கண்ணன், நிகழ்ச்சியில்
2: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்கள்.
8: 9, 7, 2.
0: 9
8: 9, 7, 2, 4, 10, 9.
0: நன்றி நன்றி சத்யா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். பேசுவதாக இல்லை. ஆமாம், நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை 11 மணி வரை அளிக்கலாம். 10:30 முன்னர் அளிக்கக்கூடிய நேர்கள் அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதயன், குகதாஸ், காசி, பவான், சிவலிங்கம், ரமேஷ், மதி, நிர்மலா, கண்ணன், சத்யா ஆகிய நேர்களது வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. இனிய நேர்கள் 11 மணி வரை உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். இது கண்ணன் விருப்பத்தில் ஏழை ஜாதி திரைப்படத்தில்.

0: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
6: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
7: கேட்க தவறாதீர்கள். காலை 10 தொடக்கம் 12 மணி வரை.
6: பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
8: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கலப்புகள்
9: நிகழ்ச்சியில் காத்திருக்க மறுத்தனர். வணக்கம். சொல்லுங்கள் கலியோவர்.
10: 1-3-7-6.
9: ஓ, கலியோவர்தன்.
10: ஆமா.
9: ஓ, நீங்கள் அந்த பாடல் கேட்டீங்கள் என்ன? 3 தமிழ். ஓ, நீங்கள் திரைப்படம் வந்து வேற சொன்னீங்கள், திரைப்படம் வேற சொன்னீங்கள், பாடல் வேற சொன்னீங்கள். அதான் எனக்கு அதுல இருக்கிற பாடல் செந்தமிழ் பாடும் சந்தன காற்று. இல்ல இல்ல, அந்த பாடல் இருக்குது. அது திரைப்படம் பிள்ளையோ பிள்ளை. நீங்கள் திரைப்படத்தை கேக்குறீங்களா, பாடலை தான் கேக்குறீங்களா? திரைப்படம் ரோஜாவின் ராஜாவின்டா செந்தமிழ் பாடும் சந்தன காற்று, பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் என்றா 3 தமிழ். நன்றி. நேரம் இப்பொழுது 10:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது ரமேஷ் விருப்பத்தில் பொம்பே திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில்

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
2: உங்கள் வாக்கு எதற்கு?
3: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
3: 10 to 10.
4: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் 10 பாடல்களையும் ஒருமுறை சுருக்கமாக தந்து கொண்டு நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். சிரித்து வாழ வேண்டும் தருகின்ற கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். 2வது நானே ராஜா நானே மந்திரி மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். 3வது தழுவாத கைகள் தொட்டுப்பாறு குத்தமில்லை. இலக்கம் 4 அம்மன் கோவில் குளக்காலே பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன். அதேபோல் இலக்கம் 5 கண்ணுபட போகுதையா எழுந்தால் மலை போல நடந்தால் நதி போல. இலக்கம் 6 என் ஆசை மச்சான் சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாடகருக்கு. இலக்கம் 7 வைதேகி காத்திருந்தால் அழகு மலரான அபிநயங்கள் கூட. இலக்கம் 8 என் ஆசை ராசாவை தருகின்ற சோளக்காட்டு பாதையிலே வண்டி ஓட்டி போகிற மச்சான். இலக்கம் 9 நந்தா என் நிலா திரைப்படத்தில் நந்தா நீ என் நீலா நிலா. இலக்கம் 10 உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள்.
5: 10 பாடல்களுமே என்னென்ன
4: பாடுங்க? எப்படி நிலமா வெண்பா, நிலமா இருக்கிறீங்களா?
5: நிலம் நிலம்
4: நேற்று காணவில்லையா?
5: வந்துட்டியல்
4: வெக்கேஷனால
5: இல்லை லோடம் போயிருந்தேன்
4: வீட்டில் விசேஷம். சரி சரி, இலக்கத்தை சொல்லுங்க. 10 பாடலும் பிடிச்சிருக்கா?
5: எல்லாம் நல்ல பாட்டு. அதான் நிற தட்டு ரெண்டு தான் ஒரு மாதிரி ரெண்டை தட்டிருக்கேன்
4: சொல்லுங்க பா.
5: 2, 1, 7, 9, 8, 10, 6, 4.
4: சரி, நன்றி நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்து நேர் வணக்கம்.
6: நலம்
4: ரசிகன், நன்றி ரசிகன். இப்ப கொஞ்சம் ஷிஃப்ட் வேற இடத்த மாறிட்டீங்க. அந்த பெரிய அந்த யந்திரங்களே தான் இப்ப குறைஞ்சிட்டு சத்தம். சந்தோஷமா இருக்கு.
6: அருவி
4: ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது நல்ல
6: நல்ல உண்மையிலே எல்லாம் நல்ல பாட்டுகள். எதன்னு தெரியல. இருந்தாலும் 1, 7, 2
4: ரசிகன் 3 முத்துக்கள் 3 மாதிரி 3க்கு தான் வாக்களிப்பேன். நன்றி ரசிகன். நிகழ்ச்சியை நடத்தினர். வணக்கம்.
7: இனே காலை வணக்கம் பாசன், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
4: நலம் பிரேமா, நன்றி. நீங்கள் நலமா?
7: நான் நல்லதான், வேலை இருந்ததுனால வர முடியல கிளம்புறேன். எனவே இதுக்கு நல்ல பாடல் எடுத்திருக்கேன். எல்லா பாடலுமே சூப்பர் சூப்பர். 9, 10, 2, 4, 7, 8 1, 3, 5, 6
4: பிரேமா தனியே வாக்களிப்பது மட்டுமல்ல, பிரேமா அவ்வளோ ஒரு நல்ல இயல்பு இருக்கு. பாடல் எல்லாம் போட்டு முடிய இறுதி நேரத்தில் ஓடோடி வந்து வாசன் அத்தனையும் அருமையாக இருந்தது என்று அந்த எங்களை ஊக்குவிக்கிறவங்க அந்த நல்ல குணம் இருக்கல்லோ, சமூக சேவை தானே. உண்மையில உண்மையில நீங்கள் காத்திருந்து கேட்டு இறுதியில வந்து சொல்வீர்கள். நல்ல நாங்கள் ரசித்து கேட்டோம் 10 பாடல்களை வந்து. மிக்க நன்றி, அது ஒரு நல்ல ஊக்குவிப்பு. நாங்கள் அந்த சும்மா சின்ன விஷயம் இல்லையாது. நன்றி, நன்றி.
7: வணக்கம்.
4: ஆமாம், நேரம் இப்பொழுது 10:50. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம். கலியுக வரதன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார், பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்திலிருந்து. கலியுக வரதனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவோம், அது பிள்ளையோ பிள்ளை, ரோஜாவின் ராஜா இல்லை.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா Jewelers.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day. The Pradhi Silvam. Thanks.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: 10 10 உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10 to 10
3: எங்கும் எதிலும் எப்பொழுதும் CMR தமிழ் HD.

0: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. பயங்கரவாதத்தில் இருந்து இலங்கை அரசை பாதுகாக்கும் வரைவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பின் குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரடங்கிய விசேட மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக கண்டித்து செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர் பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததைத் தொடர்ந்து ஒன்டாரியோ வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதாக அல்பர்டா முதல்வர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார்.
1: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் இது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் இதயன், குகதாஸ், காசி, பவான், சிவலிங்கம், ரமேஷ், மதி, நிர்மலா மற்றும் சத்யா, கலியுகவர்தன், வெண்பா, ரசிகன், பிரேமா இவர்கள் காற்றலை மூலம் இணைந்து கொண்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். அதேவேளை நிகழ்ச்சியிலே எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் சாந்தா சந்திரசேகரன், லக்ஷ்மணன் விக்கி மற்றும் நம்பி ராசையா யாழ்ப்பாணத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார். அதேபோல் ராதாகிருஷ்ணன், இன்னும் ஜூலியஸ் வின்சென்ட், பண்ணைபுரம் மணிகண்டன் இவர்களது வாக்குகளின் அடிப்படையில் இப்பொழுது பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்களது வாக்குகளின் அடிப்படையில் நிகழ்ச்சியில் இன்று பத்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த பாடல் பல நேர்களுக்கு பரிச்சயம் இல்லாத பாடல் என்பதனால் அப்படி தள்ளப்பட்டிருக்கின்றது. முரளி நடிப்பில் வெளிவந்த என்னாச ராசாவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்புவதற்கு முன்னர், உலகத்தில் சோளம் என்பது ஒரு மிக முக்கியமான தானியங்களில் ஒன்று. உலகத்தில் மிக அதிகளவில் விளைவிக்கப்படுகின்ற தானியங்களை நாங்கள் வரிசைப்படுத்தினால்

முக்கியமாக உலகத்தில் தானிய வகைகள் என்று சொல்லுகின்ற போது அரிசி, கோதுமை இவ்வாறான சோளம் போன்ற தானியங்கள் மிக முக்கியம் பெறுகின்றன. அதில் அரிசி மிக முக்கியமானது. அரிசி உற்பத்தி ஆசிய நாடுகளில், குறிப்பாக இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் அரிசி உற்பத்தி மிக பிரதானமானது. அதேபோல் கோதுமை உற்பத்தி, கோதுமையிலும் சீனா, இந்தியா என்ற நாடுகள்தான் முன்னணி நாடுகளாக விளங்குகின்றன. இப்படி பல தானியங்கள் உலகத்தில் காணப்படுகின்றது. அதை விட இவற்றை விட பார்லி மற்றும் வேறு பல தானியங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த சோள உற்பத்தியை பொறுத்தவரையில் உலகத்தில் சோளம் என்பது மனிதர்களது நேரடி உணவாக பயன்படுத்தப்படுவது மிக மிக குறைவு. மாறாக விலங்கு உணவுகளாகத்தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன, அல்லது வேறு உணவுப் பொருட்களுடன் இணைந்த வகையில் சோளத்தை நாங்கள் உணவாக கொள்ளுகின்றோம். விலங்குகளுக்கு இந்த உணவை கொடுத்து, குறிப்பாக சோளக்கொள்ளக்காடுகளில் விலங்குகளை மேய விட்டு அவை நன்கு தின்று கொளுத்த பின்னர் அவற்றை அறுவடை செய்து அவற்றை பிடித்து இறைச்சிகளாக மாற்றுகின்ற ஒரு தொழில்நுட்பம்தான் உலகத்தில் மிக அதிக அளவில் நிலவுகின்றது. ஐக்கிய அமெரிக்கா, சீனா, பிரேசில், அர்ஜென்டினா, உக்ரைன் மற்றும் இந்தியா, மெக்சிகோ, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இந்த முறை இருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிறையுருவ வடிவிலான சோள வயல்கள் பல காணப்படுகின்றன. பிரேரிஸ் புல்வெளிகளில் மிகப்பாரிய அளவு சோள வயல்களை காணலாம். இந்த சோள வயல்கள் அறுவடைக்காக காத்திருக்கின்ற போது அந்த சோள வயல்களுக்குள் பெருமளவு விலங்குகள் அவிழ்த்து விடப்படும். அவை அவற்றை நன்கு தின்று கொழுக்கும். கொளுத்த பின் அவை இறைச்சிகளாகவோ அல்லது பாலுக்காகவோ பயன்படுத்தப்படும். சீனாம் அவ்வாறுதான். பிரேசிலும் இவ்வாறான சோள உற்பத்தி பிரபலம் பெற்றிருக்கின்றது. அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் மாடுகளுக்கு பதிலாக ஆடுகள் பெருமளவில் இவ்வாறு சோள வயல்களில் மேய்க்கப்படுகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளிலும் சோளம் விளைவிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக ஆப்பிரிக்க நாட்டு மக்களது பிரதான நேரடி உணவாகவே சோளம் பயன்படுத்தப்படுவதை இந்த வேளையில் நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். இலங்கை இந்திய நாடுகளிலும் சோளத்தை உணவாக கொள்வார்கள். ஆனால் அது ஒரு பகுதி நேர உணவு அல்லது ஒரு சிற்றுண்டி என்பது போல்தான் உணவாக கொள்வது வழக்கம். ஆனால் ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் சோளத்தை ஒரு பிரதான உணவுப் பொருளாக கொள்வது வழமையானது.

என் ஆசை ராசாவே, அது திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இந்த வேளையிலே உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் 10 இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் 11:14. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாம் 9 இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்ற பாடல் எது என்பதை பார்ப்பதற்கு முன்னர் நேர்களே,

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661, 416-475-4661, 416-475-4661.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். அடுத்து நிகழ்ச்சியிலே ஒன்பதாம் இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்ற பாடல் கண்ணுபடப்போகுதையா, எஸ் ஏ ராஜ்குமார் குரலில் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எங்களது நிகழ்ச்சியிலே நாங்கள் இலக்கம் ஐந்தில் கொண்டு வந்திருந்தோம். அந்த பாடல் ஒன்பதாம் இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே இலங்கையர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இனிப்பு ஊட்டும் செய்தி ஒன்று. கனடாவில் ஈழத்தமிழர்களின் பங்களிப்பு மிகவும் அளப்பரியது என இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்டின் தெரிவித்திருக்கின்றார். அது எங்கு வைத்து தெரிவித்திருக்கின்றார் என்றால், எங்களது மண்ணில், தாய் மண்ணில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாண மருத்துவமனைகளுக்கு குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வு கடந்த 20ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பிட மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்டின் மற்றும் வடமாகாண ஆளுநரின் வேதநாயகன் இந்த குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை நன்கொடையாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தார்கள். இலங்கையிலிருந்து கனடாவுக்கு வந்த இலங்கையர்கள் அந்நாட்டுக்கு பல்வேறு வகையில் சேவைகளை, இங்குதான் விஷயம் இருக்குது, இலங்கையிலிருந்து கனடாவிற்கு வந்த இலங்கையர்கள் அந்நாட்டுக்கு பல்வேறு வகையில் சேவைகளை வழங்கி வருவதாக இலங்கைக்கான கனேடிய தூதர் இசபெல்லா மார்டின் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் வெற்றிக்கு புலம்பெயர் இலங்கையர்களின் பங்களிப்பு மகத்தானது என்று அவர் பாராட்டியிருக்கின்றார். இவ்வாறு கனேடிய புலம்பெயர் தமிழர்கள் தாயகத்துக்கு கொடைகளை வழங்குவதும் தங்களது திறமைகளை வழங்குவதும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், கனடாவில் பெற்றுக்கொண்டவற்றை தாயக சமூகத்துக்கு வழங்குவது போற்றுதற்குரியது என்றும் அவர் வாழ்த்தியிருக்கின்றார். இந்த சமூக சேவைக்காக மட்டுமல்ல, பொதுவாகவே இலங்கை சார்ந்தவர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் எங்கு தொழில் புரிந்தாலும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பெயரை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உங்களுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கும், நல்ல பெயர் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் திறமையானவர்கள், ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பாளிகள், வேலைகளில் அக்கறை உள்ளவர்கள் என்று பல போற்றுதல்கள், பல்வேறு விதமான வாழ்த்துறைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இந்த ஒட்டுமொத்த இலங்கையர்களது அந்த நல் எண்ணம், நல் முயற்சி, நல்ல இயல்புகள்தான் இப்போது இசபெல்லா மார்டினின் வார்த்தைகளாக வெளிப்பட்டிருக்கின்றது. இது சாதாரண விடயமல்ல. ஒரு சமூகத்தை, இந்த நாட்டிலிருந்து சென்ற ஒரு உயர்ஸ்தானிகராலயத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி போட்டி புகழ்வது என்பது மிக மிக அரிய விடயம். அதை இலங்கை தமிழர்கள் பெற்றுக்கொண்டிருப்பது கொஞ்சம் குளரை நிமித்தி கொண்டு திரியலாம் நீங்கள் இன்றைக்கு. அதேபோல் இன்னொரு தமிழர் சாதனை படைத்திருக்கின்றார், தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர். இவர்களெல்லாம் ஒரு மலை போல எழுபவர்கள். தற்போது அமெரிக்காவின் மிசூரி மாநிலத்தில் சென்ட் லூயிஸ் நகரத்தில் கிராண்ட் செஸ் தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தொடரின் அரையிறுதியில் 2வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றிருக்கின்றார். ஜெர்மனியின் வின்சென்ட் ஹீமருடன் நடந்த இந்த போட்டியில் வெள்ளை நிற காய்களுடன் ஆடிய பிரக்ஞானந்தா 50வது காய் நகர்த்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அமெரிக்க வீரர்களான பெபியானோ கருணா, மெஸ்ஸிசோ இடையிலான அரையிறுதியில் 2வது ஆட்டம் 50வது காய் நகர்த்தலில் டிராவில் முடிந்தது. கிளாசிக்கல் ஆட்டம் முடிவில் பிரக்ஞானந்தா 9-3 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையுடன் இறுதிப் போட்டியை நெருங்கியிருக்கின்றார். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிச் சுற்று அமெரிக்காவின் சென்ட் லூயிஸ் நகரில் நடந்து வருகின்றது. இந்த போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கும் 4 வீரர்கள் நேரடியாக அரையிறுதியில் மோதுகின்றார்கள். ஒவ்வொரு அரையிறுதியும் 2 கிளாசிக்கல், 2 ட்ராஃபிக், 4 பிளிட்ஸ் ஆட்டங்கள் கொண்டதாகவும், ஒவ்வொரு அரையிறுதியும் 2 கிளாசிக்கல் கேம். இந்த செஸ்ஸில் பல்வேறு வகை இருக்குது, கிளாசிக்கல் கேம், ரபிட் கேம், பிளிட்ஸ் கேம் என்று வகைகள் இருக்கின்றது. அந்த காய் நகர்த்தலின் வேகங்களை அடிப்படையாக கொண்டு அது இருக்கும். கிளாசிக்கல் என்பது அதிக நேரம் எடுக்கும், ரபிட் என்பது கொஞ்சம் மணிக்கணக்கு, 1.5 மணித்தியாலம் அப்படி நேரங்கள் கொடுப்பார்கள். பிளிட்ஸ் என்பது 15 நிமிடம், அப்படி 30 நிமிடம், அப்படி மிக குறைந்த நேரங்களில் ஆடி முடிக்க வேண்டும் என்ற வகையில் இந்த போட்டியாளர்கள் 2 கிளாசிக்கல், 2 ராபிட் கேம், 4 பிளிட்ஸ் ஆட்டங்கள் கொண்டதாக இந்த போட்டி நடைபெறுகிறது. மொத்தம் 28 புள்ளிகள் கொண்ட அரை இறுதியில் 15 புள்ளிகள் எடுப்பவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவார் என்று சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் பிரக்ஞானந்தா சாதிக்கின்றாரா என்பதை அமெரிக்க மண்ணில் வைத்து.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

நிகழ்ச்சி எம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். அடுத்த நிகழ்ச்சியில் எட்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடலுடன் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். பொதுவாக அண்மை காலங்களில் குழந்தைகளிடம் உலகளாவிய ரீதியில் மில்லியன் கணக்கான குழந்தைகள் சிறப்பு கண் கண்ணாடிகளை பயன்படுத்தி கிட்டப்பார்வை வளர்ச்சியை கட்டுப்படுத்தியுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் உட்புற மங்கலான ஒளியும் திரை நேரமும் கிட்டப்பார்வை அதிகரிக்க காரணமாகலாம் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்தமையினால் இந்த சிறப்பு கண் கண்ணாடிகளை பயன்படுத்த வேண்டியது மிக அவசியம். குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் இவ்வாறான பல்வேறு விதமான கணனிகள், தொலைபேசிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்துவோர் அவற்றை பயன்படுத்துவது அவ்வாறான கண்ணாடிகளை பயன்படுத்துவது மிக அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. விழித்திரையில் உள்ள தனித்துவமான செயல்கள் மற்றும் தகவல் தொடர்பு வலை அமைப்புகள் குறித்த புதிய கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தில் கண்பார்வை இழப்பிலிருந்து பாதுகாக்கும் சிகிச்சைக்கு உதவும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு ஆய்வில் வெளியிட்டுள்ள தகவலின்படி குளுக்கோமா கண்ணீர் அழுத்த நோய் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் பார்வையை பறிக்கக்கூடியது என்றும், எனவே ஆண்டுக்கு ஒரு முறையாவது கண் பரிசோதனை அனைவரும் செய்வது மிக அவசியமானது. குறிப்பாக 40 வயதை தாண்டியவர்கள் நிச்சயமாக அவற்றை செய்து கொள்ள வேண்டும். கண்ணாடி பாவிப்பவர்களாக இருந்தாலும் பாவிக்காதவர்களாக இருந்தாலும் கண் பார்வை தொடர்பில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதைவிட விட்டமின் ஏ, கேரட், கீரைகள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது கண்ணொளியை மேம்படுத்த உதவும் என்றும், 40 வயதுக்கு முன்பே முழுமையான கண் பரிசோதனை செய்து கொள்வது முன்கூட்டியே கண் குறைபாடுகளை கண்டறிய உதவும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமல்ல, 40 வயதுக்கு உட்பட்டவர்களும் நிச்சயமாக தொடர்ச்சியாக கண் பரிசோதனைகளுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இதன் மூலம் எங்களது பார்வை தொடர்பான விடயங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த முடியும். அதேவேளை நேர்களை, இப்பொழுது அனுர அரசாங்கத்துக்கு எதிராக ஆட்டோ ஓட்டுநர்களது கண் பார்வை இப்போது மிக அதிகமாக வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆட்டோ ஓட்ட 40 வயதாக வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தில் இப்போது ஒரு புதிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஆட்டோ ஓட்டுவதற்கு 40 வயதை தாண்டியவர்களுக்குத்தான் அனுமதி வழங்கப் போகின்றோம் என்ற செய்தியை கேட்டு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், ஆட்டோ ஓட்டுகின்ற பல்வேறு விதமான தரப்பினர் இப்போது அரசாங்கத்துக்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு பொதுமகன் சொல்லுகின்ற போது, எனக்கு இப்போது 40 வயதிலும் குறைந்த வயது, பல வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருகின்றேன், 20 வயது தொடக்கம் இந்த ஆட்டோவை ஓட்டுகின்ற பழக்கம் என்னிடம் இருக்கின்றது, இதன் மூலம்தான் எனது குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றேன். 40 வயது உடையவர்கள் ஆட்டோ, அதற்கு உட்பட்டவர்கள், 20 தொடக்கம் 40 வயது உடையவர்கள் ஆட்டோ ஓட்டக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தால் எவ்வாறு குடும்பங்களை காப்பாற்றுவர்? தற்போதைய அரசை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்கு, தேர்தல்களின் போது வாக்குகள் சேகரிப்பதற்கும் முன்னன்றே இந்த 20 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட ஜென்சி இளைஞர்கள்தான் என்பதை இந்த ஆலோசனை தொடர்பாக முன்வைக்கின்ற போது அனுர அரசு யோசித்திருக்க வேண்டும். நாட்டின் பெரும்பாலான குடும்பங்களை கொண்டு நடத்துவது இந்த வயதினர்தான். எனவே இப்படியான திட்டங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்போது முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள், ஆட்டோ சங்கத்தினர் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டது. அதேவேளை ஒரு புதுக்கோட்டையில் மத்திய பஸ் நிலையத்தை யாரெல்லாம் அசிங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை கொண்டே துப்புரவாக்குகின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. புதுக்கோட்டை புதிதாக திறக்கப்பட்ட பஸ் நிலையத்தை அசிங்கப்படுத்துவோரே உடனடியாக அவற்றை துப்புரவு செய்ய வேண்டும் என்ற சட்டத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய வான்படையினர் இந்த கைங்கரியத்தில் இப்போது அசிங்கப்படுத்துவோரை ஈடுபடுத்தி வருகின்றார்கள். இதைவிட ஒரு துன்பகரமான செய்தி, தண்ணீர் என்று நினைத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அருந்திய சிறுமி உயிரிழந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். கம்பளை பப்புரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெல்டாவத்த பகுதியில் உறவினர் வீட்டுக்கு வவுனியாவிலிருந்து சென்றிருந்த 3 வயது சிறுமி ஒருவர் தண்ணீர் என நினைத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ரசாயனத்தை அருந்தியதில் உயிரிழந்திருக்கின்றார். வவுனியா செட்டிகுளம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் காரம் கயனிகா என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். குறித்த சம்பவம் தொடர்பாக மரண விசாரணை கம்பளை வைத்தியசாலையில் இடம்பெற்றது என்றும், கடந்த 23ஆம் தேதி இரவு சுமார் 8 மணி அளவில் சிறுமிக்கு தாகம் ஏற்பட்டுள்ளது. அதன்போது வீட்டின் ஜன்னல் படியில் வைக்கப்பட்டிருந்த போத்திலிருந்த திரவத்தை தண்ணீர் என்று நினைத்து சிறுமி அருந்தியதாக விசாரணையில் தெரிய வருகிறது. சிறுமி ரசாயனத்தை அருந்தியதைத் தொடர்ந்து அவரது வாயிலிருந்து நுரை வெளியேறியதாக உடனடியாக
தன்வில தென்ன வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போதிலும் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் அவரது தந்தை வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார். இவ்வாறு அந்த செய்திகள் தொடர்கின்ற அதேவேளை, ஹேமரத்ன தேரோவை மறக்க மாட்டீர்கள். குறிப்பாக ஹேமரத்ன தேரோ தொடர்பாக ஒரு சிறுமி தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. பள்ளிகம கேமரத்ன தேரோ என்று அவர் அழைக்கப்படுவார். ஒரு சிறுமியை துன்புறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு அண்மையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக தடயவியல் துறை தனது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் சில முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அதன்படி ஹேமரத்ன தேரோ உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலின் அடியில் இருந்து ஒரு கம்பளம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டதென்றும், மேலதிக பரிசோதனைகளுக்காக தடயவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதென்றும், தடயவியல் துறை நடத்திய விசாரணை பரிசோதனையின் முடிவில் அந்த கம்பளத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைரேகைகளை கேமரத்ன தேரோவினுடையதுதான் என்பது உறுதியாக தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் தகவலாக, பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியை தவிர்த்து அடையாளம் தெரியாத மற்றொரு பெண்ணின் கைரேகையும் அதே கம்பளத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் கைரேகையும் இருக்கின்றது, இன்னொரு பெண்ணின் கைரேகையும் அந்த கம்பளத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முக்கிய ஆதாரங்கள் மற்றும் தடயவியல் அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை இணைத்து வருகின்ற ஜனவரி 8 வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நீதிமன்றங்களின் அளவுகள் குறைவாக இருப்பது, நீதிபதிகளின் அளவுகள் குறைவாக இருப்பது என்பவற்றின் காரணமாக பெரும்பாலான வழக்குகள் இவ்வாறு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவது வழமையான விடை. நிகழ்ச்சியில் 8 பிடித்தொழிக்கின்றது சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும். கார்த்திக் சுமங்கலி.

0: பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
0: 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். பார்வை இல்லாமல் இதயத்தால் புனித குர்ஆனை மனனம் செய்த வங்கதேசத்துகளின் சிங்க தொடர்பில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பார்வை திறன் இல்லாவிட்டாலும் அசாத்தியமான மன உறுதியாலும் ஆழமான இறை நம்பிக்கையாலையும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றார் வங்காள தேசத்தைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் மஹமூத் ஹசன் அஸ்ரவி. பிறவியிலே கண் பார்வை இழந்த இந்த இளைஞர் தன் காதால் கேட்டு மட்டுமே புனித குர்ஆன் முழுவதையும் முழுமையாக மனனம் செய்து சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற சர்வதேச குர்ஆன் போட்டியில் பங்கேற்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் உள்ளங்களையும் வென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மஹமூத் தனது 7வது வயதிலிருந்தே இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கினார் என்றும், மக்கா மற்றும் மதீனா போன்ற புனித பள்ளி வாசல்களின் இமாம்கள் ஓதும் குர்ஆன் பாராயணங்களை இரவு பகலாக காது குளிர கேட்டு அவற்றை மனதில் ஆழமாக பதிய வைத்தார் என்றும், மீண்டும் மீண்டும் அந்த வசனங்களை தனது நாவினால் உச்சரித்து பழகிய இவருக்கு அவரது தந்தை மிகப்பெரிய தூணாக அமைந்திருந்தார் என்றும், அவருக்கு எப்போதும் ஊக்கமளிப்பவராக இருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. விழித்திரை மூடியிருந்தாலும் அவரது கேட்கும் திறனை, நினைவாற்றலையும் இறைவன் அற்புதமாக நிறைந்ததாக மாற்றியிருந்தான் என்றும், வங்காள தேசத்தில் சுமார் 2000 போட்டியாளர்களுக்கிடையே திறமையை நிரூபித்து இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகி மக்காவிற்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்ட மஹமூத் மக்காவின் புனித மண்ணில் நின்று அவர் தனது காந்த குரலால் உணர்வு பூர்வமாக இறை வசனங்களை ஓதிய போது அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் கண்கள் பனித்தன. மக்கா பிராந்தியத்தின் துணை ஆளுநர் இளவரசர் சவுத் பின் மிஷால் இந்த இளம் ஹாபிலின் நெஞ்சை உருக்கும் பாராயணத்தை கேட்டு நெகிழ்ந்து அவரை நேரில் கட்டிப்பிடித்து பாராட்டை தெரிவித்திருக்கின்றார். தனக்கு கண் பார்வை இல்லை என்ற குறையை ஒருபோதும் தடையாக நினைக்காமல் புனித ஹபாவை நேரில் காண்பது எனது வாழ்வில் ஆகப்பெறும் கனவென்று கூறி அக்கனவை நினைவாக்கியிருப்பதாகவும் சொல்லுகின்றார். இந்த செய்தியிலிருந்து பொதுவாக உடல்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எங்கள் உலகமே இருண்டு விட்டது என்று நாங்கள் முடிவு கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக ஒரு வாசல் மூடி இன்னொரு வாசல் வைப்பான் இறைவன் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகளை தாண்டி வெற்றி பெறுகின்ற அந்த உரத்தையும் தொடர்ந்து போராடுகின்ற அந்த அயராத முயற்சியையும் எப்போதும் கொண்டிருந்தால் சாதனைகள் கைகட்டும் தூரம்தான். இதேவேளை தித்வா சூறாவளியால் சேதமடைந்த 14 பாலங்களை புனரமைக்க இப்பொழுது அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியுள்ளது. மின்னல் வேகத்தில் சுழன்றடித்த டிட்வா சூறாவளியால் மேல் மாகாணம் சப்ரகமு மாகாணம், மேல் மாகாணம் என்பது கொழும்பு கம்பகா கருத்துறை, சப்ரகமு மாகாணம் என்பது இரத்தினபுரி கேகாலை, வடமேல் மாகாணம் என்பது குருநாகல் புத்தளம், வடமத்திய மாகாணம் என்பது அனுராதபுரம் புலனர்வை, மற்றும் கிழக்கு அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை ஆகிய மாகாணங்களில் கடுமையாக சேதமடைந்த 14 பாலங்களை புனரமைப்பதற்கான சிறப்பு திட்டத்தை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு நிதியுதவி வழங்க சீன மக்கள் குடியரசு அதிகாரபூர்வமாக தனது சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த மறுசீரமைப்பு திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது என்றும், முதல் கட்டமாக 18 மாத காலப்பகுதிக்குள் 9 பாலங்களை அவசரமாக பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த ஒட்டுமொத்த பணிகளுக்காக சீன அரசாங்கம் மில்லியன் கணக்கான நிதிகளை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதை செயல்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையே விரைவில் ஒப்பந்தம், இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்கின்றது. நேர்களை, ஏற்கனவே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் இன்று நேற்றில் மிக நீண்ட காலமாக இருதரப்பு ஒப்பந்தங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக இரு பக்க வர்த்தக உடன்படிக்கை சீனாவும் இலங்கையும் ஆரம்ப காலங்களில் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா காலத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இன்றும் அது நடைமுறையில் இருக்கின்றது. அது என்ன ஒப்பந்தம் என்றால், அரிசிக்காக தேயிலையை வழங்குவது. சீனாவிடமிருந்து அரிசியை இறக்குமதி செய்து கொண்டு சீனாவுக்கு தேயிலையை ஏற்றுமதி செய்கின்ற மிகப்பெரிய கைங்கரியத்தை அரிசி மற்றும் தேயிலை ஒப்பந்தங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: பாடலொலி தொலைந்த நேரம் 11:53 நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்தது அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்பட பாடல். நேரம் 11:53. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9054589701416471025. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: நேர்களை, அண்மையில் ஒரு செய்தி வெளிவந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது வாசித்திருப்பீர்கள். தெலுங்கானா மாநிலம், இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கோதாவரி மற்றும் பிரானகிதா நதிப்படுக்கைகளில் கண்டறியப்பட்டதாக. கோதாவரி நதிப்படுக்கையில் டைனோசர் எலும்புகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்த ஆராய்ச்சி அங்கு டைனோசரது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புக்கு பிறகும் இந்த தடங்கள் சுண்ணாம்பு பாறை படுக்கைகளில் தோன்றுவதாக தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் டைனோசர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த டைனோசர்கள் பொதுவாக உலகத்தின் மிக தொன்மையான விலங்கினங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. தொன்மா என்று இது பொதுவாக தமிழில் அழைக்கப்படும். இந்த டைனோசர்கள் பல்வேறு விதமான வியத்தகு ஆராய்ச்சி முடிவுகளை உலகளாகிய ரீதியில் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடியவை. மிக பெரிய விலங்கினம் என்று சொல்லப்பட்டது. இவ்வாறான விலங்கினம் பின்னர் பூமியில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பனிஜுகங்கள் காரணமாக அழிவடைந்து இன்று இல்லாது சென்றிருக்கின்றது. டைனோசர்களை வைத்துக்கொண்டு உலகத்தில் பல ஆராய்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக டைனோசர்கள் உருவாவதற்கு முன்பே உலகத்தில் உருவான நதி ஒன்றை அண்மையில் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள். ஆஸ்திரேலியாவின் வடக்கு மண்டல பகுதியில் காணப்படுகின்ற பின்கே ஆறு 300-400 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக, உலகின் பழமையான ஆறு இது என்றும் சொல்லப்படுகின்றது. இதுதான் உலகத்தின் முதல் பழமையாக தோன்றிய ஆறு என்ற கருத்து விஞ்ஞானிகளில் தோன்றினாலும் இது பற்றிய வாதப்பிரதிவாதங்கள் இருக்கின்றன. என்றாலும் டைனோசர்கள் தோன்றுவதற்கு முன்னே இந்த நதி தோன்றியது என்பதை இந்த ஆய்வுகள் அறுதியுறுதியாக சொல்லுகின்றன. சுமார் 300-400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே பாயத் தொடங்கிய இந்த நதி ஏறக்குறைய 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய டைனோசர்கள் தோன்றுவதற்கு வெகு காலத்துக்கு முன்பிருந்தே செயற்பாட்டில் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, இந்தியா இந்த 4 கண்டங்களும் ஒன்றாக இணைந்து கொண்டுவானா லாந்து என்று அழைக்கப்பட்டது. கொண்டுவானா லேண்ட் என்று அழைக்கப்பட்டது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்க கண்டங்கள் இணைந்தது லுரேசியா என்று அழைக்கப்பட்டது. இரண்டாக பஞ்சியா பிரிந்தபோது இந்த தன்மை தோன்றியது. அந்த கொண்டுவானா லாந்த் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஸ்திரேலிய கண்ட பகுதிகள் நகர்வுகளின் காரணமாக இந்த நதி காலப்போக்கில் வற்றி போனதாகவும், என்றாலும் டைனோசர் உருவாகுவதற்கு முன்பே இவ்வாறான இந்த நதி தோன்றியதை இப்போது விஞ்ஞானிகள் ஏறத்தாழ உறுதிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. டைனோசர் 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழத் தொடங்கிய உயிரினம் என்றாலும் 160 மில்லியன் ஆண்டுகள் புவி நிலப்பரப்பில் முழு வெள்ளமையுடன் அவை வாழ்ந்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். இந்த டைனோசர்களை பொதுவாக மிகப்பெரிய தொன்மா என்று தமிழில் அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், மா என்றால் தொல்லென்றால் மிக பழைய, மா என்றால் விலங்கு என்றும் சொல்லப்படும். பெரியது, விலங்கு போன்ற பல பொருட்கள் அதற்கு விளங்கப்படுகின்றது. பழங்காலத்தில் வாழ்ந்து அழிந்து போன விலங்கு என்பதுதான் இந்த டைனோசருக்கு இருக்கக்கூடிய தொன்மா என்பதன் பொருளாக இருக்கின்றது. இந்த டைனோசர்கள் தொடர்பாக பல்வேறு திரைப்படங்கள் கடந்த காலங்களில் வெளிவந்திருக்கின்றன. இந்த டைனோசர் தொடர்பான பல்வேறு முட்டைகள் அது பற்றிய ஆராய்ச்சிகள் உலகத்தில் இன்றும் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில்தான் இப்போது கனடாவிலே டைனோசர் பிரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கனேடிய நாணயத்தை வெளியிடுகின்ற நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கனடா ராயல் மின் நிறுவனம் தான் கனடாவில் நாணயங்களை வெளியிடும். கனடா ராயல் மின் நிறுவனம் டைனோசர் பிரியர்களுக்காகவும் சேகரிப்பாளர்களுக்காகவும் இருளில் மின்னும் புதிய வெள்ளி நாணயத்தை சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த நாணயத்தின் பிரம்மாண்டமான டி-ரெக்ஸ் மற்றும் குவெட்சல் கோல்ஸ் ஆகிய வரலாற்றுக்கு முந்திய உயிரினங்களின் உருவங்கள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. கனடாவின் புதை வடிவ வளங்களை உலகத்திற்கு பறைசாட்டும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும், இந்த நாணயத்தின் சிறப்பம்சமே அதனுடன் வழங்கப்படும் புற ஊதா ஒளி விளக்கை கொண்டு பார்க்கும்போது நாணயத்திலுள்ள மறைமுகமான புதை வடிவ அடுக்குகள் வெளிப்படுவதுதான். கெனடி ஓவியர் சொடோனி மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பிரான்சுவா ஆகியோரின் மேற்பார்வையில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த உயிரினங்கள் துல்லியமான உருவங்களை பிரதிபலிக்கின்றன. சுமார் 239.95 கனேடிய டாலர்கள் விலையுள்ள இந்த நாணயம்

நேர்களை, பொதுவாக அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியிலே ஆறாம் இடத்தை இப்படி தொழித்தோம். இந்த நேரம் சரியாக 12:05. தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் ஜெயச்சந்திரன் குரல்களில் அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். பொதுவாக வளர்முக நாடுகள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில்தான் இந்த காற்று மற்றும் புயல், சூறாவளி போன்ற காரணங்களினால் போக்குவரத்து செய்கின்ற பாதைகளிலே மரங்கள் சரிந்து விழுகின்ற சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறும். நேற்றைய தினம் டொரண்டோ நகரில் டண்டாஸ் மற்றும் செர்போன் வீதிகள் சந்திப்புக்கு அருகில் பெரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்ததா மின் கம்பிகள் சேதமடைந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. டொரண்டோ நகரின் போஸ்பார்க் பகுதி, டண்டாஸ் வீதி, ஈஸ்ட் மற்றும் செர்போன் வீதி சந்திப்புக்கு அருகில் இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மின்சார கம்பிகளும் டொரண்டோ டிரான்சிட்

0: கமிஷன் எனப்படும் போக்குவரத்துக்கான மின்சார கம்பிகளும் சேதமடைந்திருந்தன. டிடிசி சீடன் மற்றும் செர்போன் வீதிகளுக்கு இடைப்பட்ட டண்டாஸ் வீதி போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருந்தது. 505 டண்டாஸ் மற்றும் 506 ஹால்டன் போன்ற டிடிசி ரயில் சேவைகள் மற்றும் வழிகள் திருப்பிவிடப்பட்டன. டொரண்டோ ஹைட்ரோ ஊழியர்கள் மற்றும் அவசர குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். என்றாலும் மரம் சரிந்து விழுகின்ற சம்பவங்கள் இவ்வாறான கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் மிக அபூர்வமான சம்பவம். நேற்றைய தினம் இது இங்கு இடம்பெற்றது. பொதுவாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் மரங்கள், பெரிய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வீதிகளிலே சரிந்து விழும். அவ்வாறு சரிந்து விழுகின்ற போது பல மணி நேர போக்குவரத்துகள் பாதிப்படையும். நீண்ட பொதுமக்கள் மற்றும் அரச திணைக்களங்களது உதவியின் மூலம் அவரை அகற்றப்படும். நேற்றைய தினம் இது விரைவாக, மிக விரைவாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களை, தற்போது அமெரிக்கா மற்றும் கனடிய நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டு வரும் வர்த்தக போர் மற்றும் வரிகள் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய கனடிய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கும் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பல்வேறு வேலை இழப்புகள் ஏற்படலாம் என்றும், பல நிறுவனங்கள், அந்த வேலை வாய்ப்பு வழங்குகின்ற பல நிறுவனங்களின் தொழில் முயற்சிகள் பாதிப்படையலாம் என்றும், இதன் காரணமாக தொழிலாளர்கள் அதிகளவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும், தொழிலாளர் அமைப்புகள் மத்திய அரசுக்கு பல்வேறு விதமான கோரிக்கைகளை இப்போது விடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். வரிகளால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு உடனடியாக உதவிக்கரமாகவும் நீண்ட காலத்துக்கு வேலையின்மை காப்பீட்டுத் திட்டத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தற்காலிக வேலை இழப்புகளை தடுத்து தொழிலாளர்களை வேலையில் தொடரச் செய்ய வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை தொடர்கின்றது. அலுமினியம், வாகனம் மற்றும் வனத்துறை போன்ற முக்கிய தொழில்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்றும், உள்நாட்டு பொருட்கள் மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுகளை விரைவுபடுத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தொழிலாளர் அமைப்புகள் இப்போது மத்திய அரசை வேண்டியிருக்கின்றார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே மெக்சிகோ வளைகுடா தொடர்பாக கடந்த வருடம் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கையாக இருந்தது. மெக்சிகோவுடன் மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, உலக வரைபடத்தில் எடுத்து அந்த வரைபடத்தில் மெக்சிகோ வளைகுடாவுக்கு பதிலாக அந்த இடத்தில் அமெரிக்க வளைகுடா என்ற பெயர் பொறிக்கப்பட்டு பல்வேறு விதமான வரைபடங்கள், உலக வரைபடங்கள், குறிப்பாக வட அமெரிக்க வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இப்போது அதே பாணியில் மற்றொரு விடயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் தற்போது வர்த்தக போர் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில், தீவிரமடைந்திருக்கும் நிலையில், இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை பகுதியாக உள்ள புகழ்பெற்ற ஒன்டாரியோ ஏரியின் பெயரை அமெரிக்கா ஏரி என்று மாற்ற பரிசீலித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஒன்டாரியோவுடன் இனி பெரிய அளவில் வர்த்தகம் மேற்கொள்ள மாட்டோம் என்பதால் பெயரை அமெரிக்க ஏரி என மாற்றுவது குறித்து அமெரிக்கா தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் மாற்றப்பட்டு இப்போது ஒன்டாரியோ ஏரியின் பெயர் மாற்றப்படுகின்ற பெரும் முயற்சிகள் அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஒன்டாரியோ ஏரி என்பது பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகள், பேரேரிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த பேரேரிகளில் ஒன்றாகத்தான் இந்த ஒன்டாரியோ ஏரி சொல்லப்படுகின்றது. உலகத்தில் உள்ள பேரேரிகள் என்றால் அது வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள பேரேரிகளைத்தான் கருதும். அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஏரிகள் கியூரன், ஒன்டாரியோ, மிக்சிகன், ஈரி, சுப்பீரியர். இந்த 5 ஏரிகளும் தான் உலகத்தின் பேரேரிகள் என்று சொல்லப்படும். இந்த பேரேரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்டாரியோ ஏரி அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையில் அமைந்திருக்கின்றது என்ற வகையில் தான் இப்போது இந்த ஒன்டாரியோ ஏரியை அமெரிக்க ஏரியாக மாற்றுகின்ற முயற்சி அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நிச்சயமாக இது வர்த்தக போரின் ஒரு தீவிர நிலையை உலகத்துக்கு பறைசாற்றுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

12 மணி 25 நிமிடம் நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை இந்த ஒன்டாரியோ டொரண்டோ ஏரிகள் தொடர்பில், ஒன்டாரியோ ஏரி, மெக்சிகன் ஏரி, கியூரன் ஏரி மற்றும் ஈரி ஏரி, சுப்பீரியர் ஏரி தொடர்பில் அமெரிக்கா மிக பெருமளவில் கரிசனை செலுத்துவதற்கான காரணம் என்ன? முதலிலே இந்த ஏரிகளை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கியூரன், ஒன்டாரியோ, மெக்சிகன், ஈரி, சுப்பீரியர் என்ற ஏரிகளை நினைவில் கொள்ள வேண்டுமென்றால் அதிகம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. கோம்ஸ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். HOMES, கோம்ஸ். H4 கியூரன், O4 ஒன்டாரியோ, M4 மெக்சிகன், E4 ஈரி, S4 சுப்பீரியர். கோம்ஸ் என்பதை நினைவில் வைத்தால் இந்த பேரேரிகள் உலகத்தின் மிகப்பெரும் ஏரிகள் அல்லது பேரேரிகள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். அல்லது கிரேட் லேக்ஸ் என்று சொன்னால் இவை நினைவுக்கு வரும். இவற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை, இந்த கிரேட் லேக்ஸ் என்று சொல்லக்கூடிய 5 ஏரிகளும் உலகத்தில் பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த நன்னீரில் 21% கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 1/5 இந்த 5 ஏரிகளும் கொண்டிருக்கின்றன. இதில் சுப்பீரியர் ஏரி மிக பிரம்மாண்டமான ஏரியாக சொல்லப்படுகின்றது. உலகில் பரப்பளவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்ற பெருமை சுப்பீரியருக்கு இருக்கின்றது. மற்ற 4 ஏரிகள் உள்ள மொத்த நீரையும் அதோடு கூடுதலாக 3 ஏரிகளின் நீரையும் நிரப்ப முடியும் என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மெக்சிகன் ஏரி தவிர மற்ற 4 ஏரிகளும் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கிடையே இயற்கையான எல்லையாக அமைந்திருக்கின்றது. மெக்சிகன் ஏரி அமெரிக்காவுக்குள் அமைந்திருக்கின்றது. ஏனைய 4 ஏரிகள் மெக்சிகனை விட சுப்பீரியராக இருக்கலாம் அல்லது ஈரியாக இருக்கலாம், ஒன்டாரியோ, கியூரன். இந்த 4 ஏரிகளும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலுள்ள எல்லைகளில் அமைந்திருக்கக்கூடியது. அது இயற்கை எல்லையாக சொல்லப்படுகின்றது. இந்த ஏரிகள் சுமார் 40 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது. அது மிக முக்கியம். நன்னீர் ஏரிகள் தானே குடிநீரை வழங்குகின்ற ஏரிகள். இந்த ஏரிகள் தோன்றிய விதமும் ஒரு சுவாரஸ்யமானது. பனியுகங்களின் போது பனிக்கட்டி படலங்கள் நகர்ந்து செல்லும். சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பூமி முன்பு பனிக்கட்டிகளால் மூடுண்டு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. கனடாவில் இருப்பவர்களுக்கு அது புரிவதற்கு அதிக நேரம் எடுக்காது. ஏனென்றால் கனடா பனிக்கட்டிகளால் மூடுண்ட தேசம்தான். இன்னும் கனடாவில் அந்த எச்ச சுச்சங்கள் இருக்கின்றன. பனியுகத்தின் போது பனியுகம் எப்படி ஏற்பட்டது என்றால், இப்படி பூமி சூடேற சூடேற பூமியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற பனிக்கட்டிகள் உருகி நகர்ந்து செல்ல தொடங்கின. அவர் நகர்ந்து செல்ல தொடங்கிய போது பூமியின் மேற்பரப்பில் பனிக்கட்டிகள் நகருகின்ற போது பல்வேறு விதமான கீறல்கள், பள்ளங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி செல்லும். அப்படி ஏற்படுத்தி சென்று பனிக்கட்டிகள் நகர்ந்து பல வருடங்களுக்கு பின்னர் அந்த பள்ளங்களில் மூடின்றிருந்த பனிக்கட்டிகள் உருகி நீராக மாறின. அவ்வாறு மாறியவைதான் இந்த ஏரிகள். அதனால்தான் கனடாவில் மிக பெருமளவு ஏரிகள் காணப்படுகின்றன ஒப்பீட்டளவில். அதற்கு காரணம் இந்த பனி யுகங்கள், பனிக்கட்டிகள் நகர்ந்து சென்றது. அவ்வாறு நகர்ந்து சென்று எஞ்சியிருக்கக்கூடிய பள்ளங்களில் நீர் தேங்கி நின்றபோதுதான் இவ்வாறான ஏரிகள் உருவாகின. அதில் ஒன்றுதான் இந்த நீங்கள் சொல்லுகின்ற கோம்ஸ், கியூரன், ஒன்டாரியோ, மெக்சிகன், ஈரி, சுப்பீரியர் ஆகிய ஏரிகள் அவ்வாறு தான் தோன்றின. இதில் உலகில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்ற பெருமை சுப்பீரியர் ஏரிக்கு இருப்பது என்பதும், முழுமையாக அமெரிக்க எல்லைக்குள் மட்டுமே அமைந்திருக்கும் ஒரே ஏரி, அதில் சிக்காகோ இதன் கரையில் அமைந்திருப்பதும் என்ற பெருமை மெக்சிகன் ஏரி, உலகிலேயே மிக நீண்ட ஏரிகளை கொண்டது இந்த கியூரன் ஏரி, உலகிலேயே மிக நீண்ட ஏரிக்கரையை கொண்ட பெருமையை கியூரன் ஏரி கொண்டிருக்கின்றது. இதில் ஆயிரக்கணக்கான தீவுகள் காணப்படுவதும், அதேபோல இந்த 5 ஏரிகளிலும் மிக ஆழம் குறைந்த ஏரி என்ற பெருமை ஈரி ஏரிக்கு காணப்படுகின்றது. நயகரா நீர்வீழ்ச்சிக்கு இதன் நீர் தான் ஆதாரமாக விளங்குகின்றது என்பது மேலதிக தகவல். ஈரி ஏரியிலிருந்து தான் அந்த ஆதாரம் கிடைக்கின்றது. ஒன்டாரியோ ஏரி உலக பரப்பளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் ஈரி ஏரியை விட ஆழமானது. இது அட்லாண்டிக் கடலுடன் இணைகின்றது. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன் ஒன்டாரியோ ஏரியை அமெரிக்க ஏரி என்று மாற்ற நினைக்கின்றார்கள் என்றால், இந்த ஏரிகள் என்ன செய்கின்றன, குறிப்பாக இந்த ஒன்டாரியோ ஏரியின் மிக முக்கியம் என்னவென்றால்,
இந்த 5 ஏரிகள் ஊடாகவும் வருகின்ற கப்பல்கள் சென்ட் லோரன்ஸ் சீவே என்று சொல்லக்கூடிய வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக பாதையாக இவை விளங்குகின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஏரிகளை சூறி நூற்றுக்கணக்கான பூங்காக்கள், கடற்கரைகள், தனித்துவமான சுற்றுப்புறச்சூழல் அமைப்புகள் காணப்படுகின்றன. அதன் காரணமாகவும் இந்த ஏரிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எல்லாவற்றையும் விட அமெரிக்காவுக்கு இப்போது இந்த ஏரிகள் மீது ஏன் கண் ஏற்பட்டிருக்கின்றது என்றால், அட்லாண்டிக் பெருங்கடலுடன், குறிப்பாக வட அட்லாண்டிக் பெருங்கடலுடன் இணைவதற்கு மிகச்சிறந்த வழி இந்த ஏரிகள் தான். அதுவும் ஒன்டாரியோ ஏரி தனது வசமானால் சென்ட் லோரன்ஸ் கால்வாயூடாக போக்குவரத்தை மேற்கொண்டு ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து என்று பல தீவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு இலகுவாக இருக்கும் என்ற நீண்டகால நோக்கு அடிப்படையில் தான் இப்போது சீண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வட அமெரிக்க பெருமேரிகள் தொழில்துறை மற்றும் வர்த்தக போக்குவரத்து பாதையாக அமைந்திருப்பது தான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இந்த ஏரிகளை சூழ உள்ள சிக்காகோ நகரம், மிக்சிகன் ஏரியின் கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் அமெரிக்காவின் மிக முக்கியமான நதி மற்றும் வர்த்தகம், இன்னும் ஃபினான்சியல் நிதி சார்ந்த விடயங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மையமாக விளங்குகின்றது. அதேபோல் ஒன்டாரியோ ஏரியின் கரையில் அமைந்துள்ள டொரண்டோ நகரம், கனடாவின் மிகப்பெரிய நகரம், கனடாவின் பொருளாதார தலைநகரம் என்ற பெருமை அதற்கு இருக்கின்றது. டெட்ராய்ட் என்ற நகரம் உலகின் மோட்டார் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஈரி ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் அமைந்திருக்கின்றது. அதேபோல் கிளீவ் என்ற ஒரு நகரம் இருக்கின்றது, ஈரி ஏரியின் கரையில் இருக்கின்றது. ஒரு பெரிய உற்பத்தி மற்றும் தொழில்துறை நகரமாக விளங்குகிறது. ஹாமில்டன் என்பது ஒன்டாரியோ ஏரிக்கரையில் காணப்படுகின்ற கனடாவின் முதன்மையான ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அமைந்துள்ள நகரம், ஹாமில்டன் நகரம். அதேபோல் சுப்பீரியர் ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய டுலூத் என்பதும் மிகப்பெரிய பரபரப்பான வணிகத்துறை முக நகரமாக விளங்குகின்றது. இப்படி பல முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. இந்த சென்ட் லோரன்ஸ் கால்வாய் என்பதை அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து 3700 கிலோமீட்டர் தூரமுள்ள உள்நாடு வரை கப்பல்கள் வருவதற்கு இந்த ஏரிகள் தான் உதவுகின்றன. அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து 3700 கிலோமீட்டர் தூரமுள்ள உள்நாட்டு வரை கப்பல்கள் வருவதற்கு இந்த சென்ட் லோரன்ஸ் கால்வாய் மற்றும் ஏரிகள் பெருமளவில் உதவுகின்றன. இதன் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் 40-50 பில்லியன் டாலர் பொருளாதார செயல்பாட்டையும் 200,000+ அதிகமான வேலை வாய்ப்புகளையும் இவை உருவாக்குகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த பிராந்தியம் இப்போது அமெரிக்காவின் கண்ணில் பட்டிருக்கின்றது. அது இன்று நேற்று பட்டதல்ல, மிக நீண்ட காலமாக. இரும்புத்தாது, நிலக்கரி, கோதுமை, சோளம், இதைவிட சீமெண், கல், உப்பு, இரும்பு, இப்படி பலவற்றை ஏற்றிச் செல்வதில் இந்த நதிப்படுக்கைகள், ஏரிகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஏரிகளுக்கிடையே உள்ள உயர வித்தியாசத்தை கடக்க பிரம்மாண்டமான மதகுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, சீலோக்ஸ் என்று சொல்வார்கள். அவை கட்டப்பட்டு அவை மூலம் கப்பல்களை தண்ணீரோடு மேலே தூக்கி அல்லது கீழே இறக்கி அடுத்து ஏரிக்கு அனுப்பும் பொறியியல் அதிசயங்களும் இந்த சென்ட் லோரன்ஸ் கால்வாய் மற்றும் ஒன்டாரியோ ஏரி, ஈரி ஏரி, மிக்சிகன் ஏரி, கியூரன் ஏரி, சுப்பீரியர் ஏரி போன்றவற்றிலும் காணப்படுகின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேரேரிகளில் ஒன்றான ஒன்டாரியோ ஏரியை தான் இப்போது அமெரிக்கா தனது பேரில் அமெரிக்க ஏரி என்ற பெயரிட நிற்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது நந்தா என்னிலா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் நிகழ்ச்சியில் 3 இடத்தை பிடித்தொளிக்கின்றது.

0: அந்த பாடல் ஒலித்து இந்த நேரம் 12:38 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன்
1: இணைந்திருக்கிறது. இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

நேர்களை தென் சீனாவில் கடும் புயல் வெள்ளம் என்பன இப்போது தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. தென் சீனாவின் நாரா புயலால் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் வீடுகள் கடைகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு புயல் ஜப்பான் தாய்வான் நாடுகளை நோக்கி நகரத் தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சீனாவின் குவான்சி வட்டாரத்தில் உள்ள சோன்சுவோ நகரில் வெள்ள நீர் மட்டம் உயர்ந்துள்ளதால் மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும் நிறைந்த அப்பகுதியில் 15,000 அதிகமானோர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அங்கு இதுவரை 54,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சீன அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. டாங்கின் வளைகுடா பகுதியில் நாரா புயல் தொடர்ந்து நீடிப்பதால் குவான்சி, ஹைனான், குவாண்டாங் ஆகிய மாநிலங்களில் கனமழை நீடிக்கின்றது. சோங்சுவோ நகரில் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து நகருக்குள் புகுந்துள்ளதால் சில கட்டடங்களின் கூரைகள் கம்பங்கள் வரை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது என்றும் அங்கு வணிக நிறுவனங்கள் சுற்றுலா நடவடிக்கைகள் அனைத்தையும் நிறுத்த அதிகார பூர்வ உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் மித வலிமை கொண்ட சவுடேல் என்ற புயல் தென் ஜப்பான் வட தைவான் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஜப்பானின் ஒகினாவா தீவு பகுதிகளை புயல் நெருங்குவதால் கடுமையான காற்றும் கடல் கொந்தளிப்பு நிலவும் என்று எச்சரிக்கப்பட்டுகின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகினாவாக்கு செல்லும் 279 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் 41,000 அதிகமான பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஜப்பான் போன்ற நாடுகளில் டைப்பூன் என்ற சூறாவளிகள் மிக பாரிய அளவிலான தாக்கத்தை இந்த காலங்களில் ஏற்படுத்தி வருவது பொதுவானது என்ற வகையில் இப்போது தொடர்ச்சியாக அண்மையில் ஒகினாவா தீவுகளை ஒரு புயல் தாக்கி மிகப்பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருந்தன. இப்போது மீண்டும் ஜப்பான், தாய்வான், சீனா போன்ற நாடுகளில் இந்த புயல் எச்சரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்து அளிக்கின்றது. நானே ராஜா, நானே மந்திரி.

பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து வாக்களித்த நேயர்களுக்கான நன்றி தெரிவிக்க நேரம் இது. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த லக்ஷ்மணன், விக்கி, அதே போல் குயின்ஸ்டன், கனகராஜ், காந்தராஜா, சாந்தா, சந்திரசேகரம், நம்பி ராசையா, பேர்னாட் சாயல் செல்வம், ராதாகிருஷ்ணன், இன்னும் ஜூலியஸ் வின்சென்ட், பண்ணைப்புறம் மணிகண்டன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேவேளை காட்டலை 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் இதயன், குகதாஸ் மற்றும் காசி, வன்குவர் பவான் மற்றும் சிவலிங்கம், ரமேஷ், மதி, நிர்மலா, கண்ணன், சத்யா, கலியுகவர்தன், வெண்பா, ரசிகன், பிரேமா ஆகிய நேர்களுக்கு இந்த மொன்றியல் ரசிகன் பிரேமா ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நாங்கள் சொல்லாமலேயே நேர்களுக்கு தெரியும். எங்களது பாடல் வரிசையில் இலக்கம் ஒன்றில் இடம்பெற்ற பாடல்தான் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நேர்களை, இப்பொழுது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக போர் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில், இன்று செவ்வாய்க்கிழமை கனடா அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு விதமான வரிகளை விதித்து பதிலடி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான அமெரிக்க பொருட்களுக்கு 50% வரி விதித்து கனடா பதிலடி கொடுத்திருக்கின்றது. அலுமினிய தகடு முதல் பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள், மீன்கள் வரையிலான பொருட்கள் மீதான இந்த அதிக வரிகள் புதிய ட்ரம் வரிகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்களை பாதுகாக்க உதவும் என்று கனடா நம்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான வரிகளை விதித்த சில நாட்களுக்கு பிறகு கனடா செவ்வாயன்று நூற்றுக்கணக்கான அமெரிக்க பொருட்களுக்கு 50% வரி வரை பதிலடி வரிகளை விதித்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்து வருவதால் கனடா செப்டம்பர் 8 முதல் சுமார் 700 பொருட்களுக்கு 50%, 25%, 15% வரிகளை வசூலிக்க தொடங்கும் என்றும், இதில் மிக முக்கியமான நடவடிக்கை அமெரிக்க எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீதான வரிகளை 50% இரட்டிப்பாக்குவதாகவும், ஆனால் இதனால் பாதிக்கப்படும் பொருட்களின் பட்டியலில் வீட்டுபயோக அலுமினிய தகடு சுருள்கள் முதல் ரயில்வே என்ஜின்கள் மற்றும் எஃகு பாலங்கள் வரை அடங்கும் என்றும். கனடா இப்போது வரி விதிக்கவிருக்கும் பல அமெரிக்க பொருட்கள் புதிய அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட கனடாவின் ஏற்றுமதிகளைப் போலவே உள்ளன என்றும், குறிப்பாக ஆடைகள், வனப்பொருட்கள், கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட மின்னணு பொருட்களில் இந்த வரி விதிக்கப்படுகிறது என்று. ஆனால் பாத்திரங்களும் இயந்திரங்கள், செலவு இயந்திரங்கள் மற்றும் அடுப்புகள் போன்ற விலை உயர்ந்த நுகர்வோர் பொருட்களையும் கனடா குறிவைக்கின்றது என்றும், உறைந்த மற்றும் புதிய பல வகையான மீன்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கொன்று மோதி விளையாட ஆரம்பித்திருக்கின்றார்கள்.

நேரம் இப்பொழுது ஒரு மணி. நேர்களே, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து நானும் விடைபெறும் நேரம். 9 மணி தொடக்கம் 1 மணி வரை நிகழ்ச்சியில் காற்றலை வழியை கேட்டு ரசித்த நேர்கள், பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள், அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
1: 416-990-2462.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222
6: Veggies fresh-ஆ, price best-ஆ, delivery fast-ஆ. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery.
7: 9699 James Street, Maple.
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
11: Working for you.
10: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
11: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24 முதல் September 6 வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில். இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
6: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TVயை வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். CMR TVயை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற
10: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. சித்ரா செல்வநாதன்.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: Jeeva Jewelers.
7: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
6: Chella, my lad. Selvam.
7: Chari.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. புதிய
1: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-0-6-6-7-2-0-0. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டொலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-27.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும், நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்த்தனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: மாலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: அரசாங்கம் முன்மொழிந்துள்ள அரசியலமைப்பின் 22 திருத்தச் சட்டமூலத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த நாயர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் 22 அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரடங்கிய விசேட மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 7 இடத்திலும் சைபர் மோசடிகளால் அதிக நிதியிழப்பு ஏற்படும் மாநிலங்களில் 4 இடத்திலும் இருப்பது தெரிய வந்துள்ளது. டொரண்டோ ஸ்காப்ரோ பல்கலைக்கழகம் விரைவில் தனது புதிய கெரன் சுகாதார அறிவியல் வளாகத்தில் எதிர்கால சுகாதார நிபுணர்களுக்கு கல்வியையும் பயிற்சியையும் வழங்கவுள்ளது. அவசர காலங்களில் வாகனங்களில் இருந்து வெளியேறுவதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உட்புற கதவு கைப்பிடிகள் அமைப்பு காரணமாக சீனாவில் சுமார் 3 மில்லியன் டெஸ்லா சிற்றுந்துகளை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டின் தேசிய சந்தை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 28 °C காணப்படுகின்றது. இன்றைய

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இன்றைய தினம் 1952 ஆகஸ்ட் மாதம் 25 திகதி பிறந்த விஜயகாந்த் அவர்கள் திரைப்பட நடிகர் மற்றும் அரசியல்வாதியான அவர்கள் இன்றைய தினம் பிறந்தார். அதனையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய தினம் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் இணைந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 வரை கேட்டு மகளெல்லாம் பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். கேள்வி என்னவென்றால், நீங்கள் வந்து உங்களுடைய தாய் நாடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் புலம்பெயர்ந்து வசிக்கிற ஒரு நாடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சுற்றுலா சென்ற ஒரு நாடாக இருக்கலாம். அந்த நாட்டில் நீங்கள் மிகவும் பார்த்து ரசித்து மகிழ்ந்த ஒரு இடம், அதாவது ஒரே ஒரு இடம் உங்களுடைய மனதில் முதலில் தோன்றுகிற விடயம், அதாவது அதனுடைய லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது அந்த மண் வாசனை பிடித்திருக்கலாம், கலாச்சாரம் பிடித்திருக்கலாம், அல்லது உணவு முறை பிடித்திருக்கலாம், அல்லது அது அந்த நாட்டினுடைய ஒரு ஏதாவது ஒரு கடல் உங்களுக்கு பிடித்திருக்கலாம், அரபி பிடித்திருக்கலாம், ஏதாவது ஒரு விடயம் உங்களுடைய வாழ்நாளில் அது மறக்க முடியாத ஒரு ஞாபகமாக இருக்கும், அது ஒரு உங்களுடைய மனதில் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். அப்படியான முதலாவது இடத்தில் இருக்கிற நீங்கள் அந்த இடமும், அது எந்த ஒரு நாடாக இருந்தால் அந்த நாடும் அந்த நாட்டில் இருக்கும் அந்த இடத்தை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளலாம், இல்லை பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD மற்றும் TVI மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளலாம். 8 வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க உடைய தொலைபேசி எண் 4164 4642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமாட்டம் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இது அழகிய மாலை பொழுதில் உங்கள் ஈதேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றேன். நன்றி. நான் இன்றைக்கு விஜயகாந்த் அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய அம்மக்கோயில் கிழக்காலே படத்திலிருந்து சின்னமணி கோயிலே அந்த பாடல், மேலவர் மயிலே அந்த பாடல் கேட்க விரும்புகிறேன்.
1: ஆமா,
2: கோயில்கள் எல்லாம் இருக்குது. அதுல அந்த முஸ்லிம் கோயிலுங்கிற கோயில் சேர்த்து எல்லாம் இருக்குது பக்கத்துலயே, அதுக்குள்ளே இறங்கிட்டு அப்படியே அங்கே போனா கொலீசியமும் இருக்குது, அந்த சந்திரமுகி.

பாடிய பாடல் அம்மன் கோவில் காளி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கும் நேரம் 5:10 நிமிடம்.

0: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: நடக்கலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நடக்கிறேன். நல்லது. சில இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்? இன்னைக்கு மகாராசன் படத்திலிருந்து
2: அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு தடவை தடவை மணக்கும் சந்தனமே
1: மணக்கும் சந்தனமே மனோ ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். நாங்க ஒரு கேள்வியும் கேட்டோம்.
2: எனக்கு இத்தாலியும் பிடிச்சதுதான். பல இடங்களில் போயிருக்கேன்.
1: முதலிடத்தில் இருக்கிறது
2: முதலிடத்தில் இப்ப ஜப்பானை சொல்லுவோம்.
1: ஜப்பான்
2: என்றால் அவர்களின் சுறுசுறுப்பும் மனிதர்களோட பழகும் விதமும் அவர்களுடைய பண்பும் எனக்கு பிடித்த சுறுசுறுப்புக்கு உதாரணம் சொல்றேன். நாங்க கப்பல் டிரை டாக்ல நின்றாங்க. டிரை டாக்னா அந்த கப்பல் திருத்த வேலைக்காக விடப்பட்டிருக்க இடம். அங்கே அவர்கள் தான் வந்து வேலை செய்வார்கள் ஜப்பானியர்கள். அவர்கள் 8 மணிக்கு வேலை என்றால் அவர்கள் சைக்கிள் தான் நினையமா எல்லாரும் வேலைக்கு வருவார்கள். அந்த வந்து கொண்டிருக்கும் போது 7:50 அந்த டொக்யார்ட் முழுவதும் எல்லா ஏரியாலயும் ஒரு ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க எல்லாரும். அந்த ஸ்பீக்கர்ல 7:50 மியூசிக் போடுவாங்க. அந்த எந்த இடத்துல சைக்கிள் வந்து கொண்டிருக்கோ அந்த இடத்த சைக்கிளை போட்டுவிட்டு அந்த இடத்துல நண்டு மொத்தமா இருக்கலாம், நடுச்சந்தியா இருக்கலாம், நாச்சந்தியா இருக்கலாம், அந்த இடத்துல நின்று கொண்டு 10 நிமிஷமும் பயிற்சி செய்வார்கள். அப்படி செய்து நல்ல குளிர் நேரத்துல செய்துவிட்டு அந்த இதை முடிந்ததும் வந்து வேலை துவங்குவார்கள். பம்பரம் மாதிரி எங்களை போல 4 மடங்கு வேலை செய்வார்கள். அவர்களின் பண்புக்கு சொல்றால், ஒரு தடவை நானும் நண்பர்களும் ஒரு கடையில போய் முத்திரை வாங்கப்போம். முத்திரை வாங்கினா மிச்சம் அவர் கொஞ்ச நேரம் முத்திரையை தந்துட்டு ஏதோ 2 என்ன இருக்கணும் சின்ன காசு தானே அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் சின்ன காசு தானே நாங்க போயிட்டோம். நீண்ட தூரம் போன பிறகு ஒரு சிக்னலுக்கு வெயிட் பண்ணா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு முன்னால நெஞ்சில கைய வச்சுக்கொண்டு மூச்சு வாங்கி கொண்டு நிக்குது. என்னன்னு பார்த்தால், இந்த நாங்க விட்டுட்டு அந்த காசை அவர் திருப்பி கொண்டு தந்துட்டு போடு. அப்படியாக்கத்த ஆக்கள் உள்ள நாடு இன்னும் கணக்காயிருக்கு. நாங்க சந்தித்ததுல 2 பேரும்
1: நைஸ் நைஸ் அழகாக கூறினீர்கள். நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம். நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன பிடிச்சிருக்கேன்? மத்திய பிரதேசத்துல எல்லாம் நல்ல இடங்கள் இருக்கு, நல்ல ஆறுகள் மாதிரி, சின்ன ஆறுகள் மாதிரி ஓடும். அப்ப அதுகள்ல நீந்தி குளிக்க ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும். அது அந்த பெரிய நதியில குளிக்கிற மாதிரி ஒரு மிகவும் ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்ப அதோட இந்த பாட்டையும் கேட்போம். என்ன இந்தியா நதி என்ன அது பாடுகள்?
1: நதியே நதி அதுவா?
2: நதியா நதியா
1: நதியா நதியா. எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் கேட்டு மகிழுங்க. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜனா, காதை கேட்கிற, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
4: நானும் அதே சுகத்தோடு
3: இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது வான்குவர் காலநிலை?
4: வான்குவர் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருக்கு, அதான் தாங்க முடியல. அதான் சும்மா பஸ் வழி.
3: அப்படியா?
4: மழை வந்து நேற்று கொஞ்சம் போயிருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் பெட்டியா இருக்கு, ஆனா பின்னால போற மழை கொஞ்சம் வரும். அதெல்லாம் பார்த்து பஸ்ல திடீரென என்ன பேர தெரியாம.
3: நல்லது சொல்லுங்க, எனக்கு என்ன பாட தெரியும்?
4: எனக்கு வந்து எங்களை கருத்து நிலா விஜயகாந்த் இந்த பிறந்தவர்களுடைய அவரை வாங்கி கொண்டு கருத்து நிலா படத்தில் இருந்து நம்ம ஒரு தோட்டத்தில ரோஜாவில் போட்டிருக்கு.
3: ஆமா,
4: மக்கள் வந்து கேள்வி கேட்டீங்க. நான் வந்து இந்தியாவில இருந்தாலும் மதுரையில இருந்தாலும் வந்து மதுரை
3: எந்த நாடு?
4: இந்தியா, தமிழ்நாடு, மதுரை.
3: மதுரை,
4: மதுரையில சாப்பாட்டுக்கு பிரச்சனையே
3: இல்லை.
4: அது மாதிரி பாட்டி மாதிரி வந்து இந்த பருத்தி பால்
3: கொத்து பராட்டும் எல்லாம் இருக்கும்.
4: அது வந்து அந்த இதுக்கு டான்ஸ் சீட்ல போனா கொத்து போட்டா கொத்து அங்க அலங்க கொத்துவாங்க, இங்க அலங்க கொத்துவாங்க, காதை அடைக்கும் அந்த ஒரு லைனுக்குள்ள போனா. அதுல பழங்கால தங்கம் கேட்டுறது இல்லை, அதுல எல்லாம் படத்தை பார்த்துட்டு ஒரு கொத்து ரொட்டி விதம் விதமா போட்டு தருவாங்க, சாப்பிட வந்து வாய் ஒரு எப்படி அப்படி ஒரு கொத்து ரொட்டி இங்க கிடைக்கவே இல்லை.
3: கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும்.
4: சொல்றபடி கொத்து தருவாங்க, வந்து முட்டையை கூட போடுறது அந்த மூளைக்கு. அதுல வந்து காலையில வந்து இந்த பாட்டி மாதிரி எல்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ள கிராம பக்கத்துல இருந்தா அந்த டீக்கடை இருக்கு, டீக்கடையில அந்த காலை வெள்ள போனா வந்து இட்லி வந்து சுட சுட அப்படி ஒரு சட்னி எல்லாம் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி டீய ஒரு டீயை குடிச்சு போட்டு ஒரு அதுல பேப்பர் வரும், வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர், அப்ப வந்து பேப்பரையும் பார்த்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இங்க இங்க வந்தா காபி குடிப்பேன், டீ குடிப்போம்ல, இந்த கடையில எங்க தமிழ் கடை ஒண்ணுமே இல்லை.
3: அந்த டீ வந்து அந்த உடனுக்குடன் அது தயாரிக்கிறது எவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும், மணக்காது அதனுடைய சுவை. நீங்க கொண்டு வந்து அந்த டீ பவுடர் கொண்டு இங்க நீங்க போட்டா கூட அப்படி ஒரு டேஸ்ட் வராது.
4: அதே மாதிரி வந்து நான் வந்து நெசவு வேலை செய்யறேன், நெசவு வந்து கச்சேரி மற்ற பவர் அந்த பாஸ்டா அந்த மிஷினரி எல்லாம் வேலை செய்யறாங்க. அந்த நைட் டைம் வந்து நாங்கள் நைட் வேலை செய்யறோம், நைட் நம்ம ஏலக்காய் டீ கொண்டு வருவாங்க, ஒரு சைக்கிள்ல பின்னுக்கு வந்து கட்டிட்டு வருவாங்க. அது கொண்டு அடிச்சா வந்து எப்படி நெற்ற போறேன்னு தெரியாது, இவ்வளவு உஷாரம். அப்படித்தான் அந்த கிராம பக்கம்ல வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கை வந்து
3: கண்டிப்பா. அந்த காலையில் அந்த எழும்புவது அந்த ஒவ்வொரு குருவி என்ற சத்தம் அது ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, அதே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துடும், ஒரு மனதில் அவ்வளோ ஒரு பூரிப்பை கொடுத்துடும். அந்த காலை பொழுது வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த டேயே நல்லா இருக்கும்னு சொல்வார்கள். அந்த ஒரு உணர்வே அந்த நீங்க சொல்வது மாதிரி அந்த கிராமப்புறங்க கண்டிப்பாக கொடுக்கும்.
4: நாங்கள் வந்து கிராமங்களெலாம் வந்து அந்த நெசவு வேலை செய்த நாங்கள் நெசவு வேலை செய்துட்டு காலையில் 5 மணிங்கிறோன்னே ஒரு இடத்துக்கு வரணும், வந்து வந்த உடனே பாட்டி மேல வந்து அப்படி அந்த பருத்தி பால் மற்ற அந்த என்ன சொல்றது அந்த ஒரு உருண்டை மாதிரி ஒன்று என்ன அந்த பேர் இப்ப வரைந்த பருத்தி பால் மற்ற போன் தகுந்தெல்லாம் சுட்டு வச்சுட்டு அந்த காலையில ஒரு அடி அடிச்சு அப்படி இருக்குது.
3: நல்ல ஒரு பழைய ஞாபகங்கள் எல்லாம் நீங்கள் அப்படி கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து மனோ மற்றும் கிருஷ்ணராஜ் சித்திராவின் குரல்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 1-6-700-2222-J.CA. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: சம்பவக்காரி அந்த பாட்டு கேட்போம்.
1: சம்பவக்காரி, நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், சொல்லுங்க.
2: இது அக்கறைக்கு இக்கிற பச்ச மாதிரி, அங்க உள்ள எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சொல்ற இது இல்லை. என்ன வாய்ப்பேன், இங்கே நல்ல இது இருக்கு.
1: ஆமாம், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நாடு, எந்த இடம் முதலில் பிடித்தது உங்கள் மனதுக்கு?
2: முதல் பிடிக்கிறதுல தாய்நாடு தான், ரெண்டாவது போய் இங்க தான் எங்களுக்கு. இங்க வந்து எனக்கு எதிர்கான ஒரு சூழ்நிலை எதிர்க்கு
1: எது
2: அப்படி வரலாம், மேலே இருந்து அப்படி குறிக்கிற மாதிரி கிடக்கு, மேலே இருந்து அப்படி விட வந்து மாதிரி எல்லாம் கிடக்கு.
1: நீங்க ஒரு சின்ன பிள்ளையாக மாறிய தரணும் அப்படியா?
2: இல்ல இல்ல, நாங்க வந்த போது சின்ன போது எல்லாரும் போகலாம், அதுல எல்லாரும் போவாங்க. வராக்கூடாது அந்த அதுவல்ல, மற்றும்படி இந்த கணக்கா அந்த ரைட்ஸுகள் கணக்கா இருக்கு. கப்பல் மாதிரி ஒன்று இருக்கு, அது போய் அப்படியே சுத்தி கொண்டு வர வர வாசி, அப்புறம் மேல போய் அப்படியே நீந்து நிக்கும் என்ன சிலகளா அப்படி அதெல்லாம் மாதிரி. இந்த வந்து என்ன தான் முழுக்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொண்ணா போய் கால போய் பின்னே பொழுது போட மாட்டேது நின்றுட்டு வந்தது ஸ்விம் பண்ணினது. அப்ப வீட்டை வந்தா உடம்பெல்லாம் நோவ தொடங்கிச்சு, தோல் மூட்டு அது இதெல்லாம் நோவ தொடங்கிட்டு படுக்கையிலாகும். சேர்ந்து நானும் அலும்பி சுடுதண்ணி, வர சுடுதண்ணி இருக்குதானே, சுடுதண்ணில டேபிள்ல இதண்ணி போட்டு பொத்தெல்லாம் பிடிச்சு பிடிச்சுதான் படுத்தது. அப்படி கன நேரம் காசு அப்போ $10
1: இசையமைப்பில் மோகன் ராஜனுடைய வரிகளில் ஷேன் ரொனால்டன் மற்றும் சாய்ந்தவியின் குரலில் கட்டகஸ்தி திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கும் இந்த நேரம் 5:42.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் பஜி, எப்படி இருக்கீங்க? செவந்தி கிடைக்கிறோம்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரியுது?
1: ராஜநடை திரைப்படத்துல இருந்து தென்றலுக்கு தாய் வீடு பதிவு இல்லையா,
0: எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்.
1: ஆமா, நன்றி.
0: கேட்டுமா கேளுங்கள். நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காயத்ரி,
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பாம்பே படத்துல உயிரே கேப்பம் என்னுடைய வங்கட இருப்ப என்ன பராமகள் அவரோட பேர் செனுக்கா. அவவும் அவருடைய கணவர் லெமோவும் 13வது திருமண ஆண்ட கொண்டாடினோம். ரெண்டு நாளைக்கு முந்தி வந்தது சின்ன பிள்ளையில பிறந்த நாள்ல இருந்து தெரியுமே எங்கட மாலும் உண்டா வளர்ந்தாக்கள் மற்றும் உண்டை பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள் திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நூடி வாழ் வாழ்த்தி கொண்டு மற்ற நீங்க கேட்டு கேள்வி எந்த இடம் இருப்போம்னு கேட்டீங்க.
3: ஆமாம், எந்த இடமாண்டிலே உங்களுக்கு மனதில் எது உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுத்தது? அது இடமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது உணவாக இருக்கலாம், அல்லது அதனுடைய லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கலாம், அதனுடைய காலநிலை பழக்க வழக்கம் ஏதாவது உங்களுக்கு எது முதலில் உங்களுக்கு வருகிறது?
4: உணவு வந்து பார்க்க உணவுன்னு ஃப்ரெஷ்ஷா ருசியா சாப்பிடறது கண்டா இந்தியால தான் ரோட்டு கடையில அதுல எல்லாம் உடனே சமைச்சு உடனே தருவாங்க. மற்ற நேர் சொன்ன மாதிரி இட்லி எல்லாம் சாப்பிடலாம், சோறு கறி எல்லாம் நிறைய கறிகளோடு தெரியணும். அது நல்லா என்ஜாய் பண்ணினான்.
3: அதுதான் உங்களுக்கு முதலாவது இடத்துல இருக்குதா?
4: இல்ல இல்ல, சாப்பாடு என்ற விதத்துல சரியா
3: இல்ல. நான் கேக்குறது உங்களுக்கு எது முதலில் உங்களுடைய மனதுல முதல்ல வர்றது, எந்த விடயம் உங்களுக்கு மகிழ்ச்சியில முதல் இடத்துல வர்றது, அது எதுவாக இருக்கலாம்?
4: மகிழ்ச்சியில முதலிடத்துல வர்றது வந்து ஒரு 5 வருஷம் தான் கல்கரியில போயிருந்த வேலை விஷயமா நல்லா ரசிச்சோம். நானும் வைஃபும் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் இடங்களுக்கு போனோம். அங்கிருந்து பெங்களூர் கூட கார்ல போயிட்டு வந்த நாங்கள் எட்மிண்டனுக்கு ஒவ்வொரு மாதமும் போவோம். 3 மணிக்கு டிரைவ், மற்றது அங்க நாகரா என்ன இங்க போவோம், பேம்புக்கு போவோம், அப்படியெல்லாம் போவோம். பெங்களூரு போய் கேட்க விக்டோரியாவுக்கு போனோம். விக்டோரியா நல்ல அழகான ஒரு கிராம சிட்டி, அதே நல்லா டிரைவ் பண்ணி கொண்டு எல்லாம் போய் நல்லா ரசிச்சோம். அந்த கப்பல்லையே காரையும் கொண்டு போவாங்க, எங்களையும் கொண்டு போவாங்க அங்கால. அதுவும் ஒரு நல்ல படிவாக நடக்கும். ஒவ்வொரு சனி ஞாயிறும் வந்து கார் ஒன்று ஹை பண்ணி கொண்டு டிரைவ் ஒன்று போவோம். அந்த அங்க சுத்தி வர போய் அந்த கடற்கரையால் அப்படியே போய் அழக ரசப்படம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பக்கத்துலயும் கார்ல போவோம். நீங்க சொன்ன சரி, கார்ல போனாதான் கூட ரசிக்கலாம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, அமெரிக்கா போய் கொஞ்ச நேரத்துல போய் இறங்கிடுவோம். ஆனால் அதே டிராவல் பண்ணி போகும்பொழுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஆமா கண்டிப்பாக
4: பார்த்தோம். இப்படியும் ஒரு 4 நாடுகளுக்கு கொண்டு போவாங்க. அப்போ ஒவ்வொரு முறை போட் க்ரூஸ்லையும் அந்த போகாத நாடுகளை தான் தேர்ந்தெடுத்து அந்த போட் க்ரூஸ்ல போறது. அமெரிக்கால ஏறி ஒரு கிழமையில போட் க்ரூஸ்ல போயிட்டு திருப்பி வருவோம். நல்லா இருக்கும். அந்த ஒவ்வொரு நாட்டையும் அவங்க வக்கி விடுவாங்க, அப்புறம் அதுல கார்கள் அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. நான் அந்த போயெல்லாம் பார்த்துட்டு வார்.
3: நல்லது பகிர்ந்து கொண்டு போய் உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி. பொம்மை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில்

மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416

0: வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் அக்கட்சி தலைவருமான ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டார். கனேடிய கடலோர காவல்படைக்காக 6 புதிய பணியுடைக்கும் கப்பல்களை கட்டுவதற்கு மத்திய அரசு 11.3 பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றது. காசா பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் ஏதேனும் சுமந்து வரப்பட்டாலும் பட்டம் அல்லது பலூன் ஏதேனும் இஸ்ரேலுக்கு நுழைந்தால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் திங்களன்று அறிவித்தது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தட்பிரதிய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தட்பிரதி உண நிலையானது 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய காலைப்படுது வெப்பநிலையாக 17 பாகையிலும் நாளைய மதியப்படுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. வியாழக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மக்களை விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. நீங்கள் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான, அதாவது உங்களுடைய தாய் நாடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் புலம்பெயர்ந்து வசிக்கும் நாடுகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சுற்றுலா சென்ற நாடுகளாக இருக்கலாம், இந்த நாட்டில் நீங்கள் எந்த நாட்டில் உங்களுக்கு மிகவும் உங்களுடைய மனதில் முதலிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு இடம், அது உங்களுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்காக இருக்கலாம், அல்லது அதனுடைய காலநிலை, அல்லது அதனுடைய பழக்க வழக்கங்கள், அல்லது அதன் உணவு முறை, உங்களுக்கு எந்த விடயம், ஏதாவது ஒரு அருவியாக இருக்கலாம், அல்லது ஒரு கடலாக இருக்கலாம், உங்களுக்கு எது முதலில் உங்களுடைய மனதில் உடனடியாக தோன்றுகின்ற விடயம், அந்த மகிழ்ச்சியை எது கொடுக்கின்றது, அதை பற்றி நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 4164446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, இது ரவிபாலா.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமாக ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். உடல் நிலம் எல்லாம் இப்பொழுது ஓகேவா?
2: ஆமாம், நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வருகிறது.
1: நல்லது.
2: ஆமாம்,
1: சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியுது?
2: அதான் இந்த அடுத்த இந்த மணி பொழுதுல எனக்கு முதலாவது இடம் கிடைச்சது சந்தோஷம். அந்த தமிழ் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவங்களுக்கு ஒரு மாதிரி இடம் கிடைச்சிட்டு அது ஒரு சந்தோஷம் தான், அது ஒரு ஹாப்பி.
1: நல்லது.
2: எனக்கு பாட்டு வந்து
1: நிறைய பேர் அப்படியே பொறுமையாக இருப்பார்கள்.
2: ஆமாம் ஆமாம், அதான் அதான், அதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்கும் ஒரு மன துணிவு வேணும், அப்படி ஒரு பொறுமை வேணும், பொறுமை வேணும்.
1: உங்களோட
2: தலைப்புல ரஜி, எனக்கு என்ன தாயகம் தான் பிடிக்கும்.
1: தாயகம்
2: என்ன, ஸ்ரீலங்கா முழுக்க சுத்தி பாக்குறேன், அழுக்காது. மலைநாள் கொட்டும் அருவிகள், கோயில்கள், அதுகளுக்கு பார்க்க போனா நல்ல சிறப்பு. இங்க வேணா எனக்கு ஸ்ரீலங்கா போற மாதிரி வராது, ஒரு வருஷம் இருக்கானா ஸ்ரீலங்கா போகணும்னு ஒரு ஆசை, அது மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்ரீலங்காவில வந்து இப்ப போகாட்டித்தான் எங்களுடைய நாட்டு வளம், எங்களுடைய நாட்டு அழகு தெரியாது. போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை வடிவான அருவிகள் கொட்டி ஓடுது. அந்த எல்லையில எல்லாம் நல்ல ட்ரெயின்களால போய் கோயிலுக்குள்ளால போற ட்ரெயின்கள், இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும்.
1: கண்டிப்பா, அதுவும் இந்த மலை பிரதேசங்கள்ல இப்ப நுவரெலியா பக்கம் எல்லாம் போகும் பொழுது அந்த இந்த கிளைமேட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும்.
2: ஆமா ஆமா, அதுவும் அதுவும் சில நேரம் அந்த தேயிலை தோட்டங்களா நடக்கும் பொழுது அந்த காத்து படும் பொழுது அந்த அதே தனியா ஒரு சுகம். கவனமா நடக்கவும் வேணும். அது மட்டும் இல்ல ரஜி, அந்த அந்த சில நேரம் அந்த திருவாள மலைநாடுகள் எல்லாம் திருவாள நடந்து போய் அந்த தேயிலை ஃபேக்டரியில வந்து வார அந்த தேயிலை அந்த வாசம் இருக்கு,
1: வாசம். ஆமா,
2: அது வேற, அது தனி சுகம்.
1: ஆமா, ஆனா அந்த அதில் குடிக்கும் பொழுது எந்த இடத்துலயுமே நாங்க அந்த காஃபி குடிக்கும் போதோ அந்த டீ குடிக்கும் போதோ டேஸ்டா இருக்கும். நாங்க அந்த பேக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து நாங்க குடிச்சோம்னா அவ்வளவு டேஸ்ட் வருது இல்ல.
2: அது உண்மை, அது நூற்றுக்கு நூறு உண்மை. அந்த அந்த குளிரான இதத்துக்கும் அந்த தண்ணிக்கும், அந்த தண்ணிக்கும் அதனால அது டேஸ்ட் வேற. அதே நாங்கள் அதே இப்படி இருக்கு, நாங்க இப்படியே குடிக்கணும்னு தேயிலை வாங்கணும் வீட்டை ஊத்தினா அந்த டேஸ்ட் கடைசி வரையும் வராது.
1: ஆமா,
2: அது உண்மைதான்.
1: அந்த அருவிகள் அதெல்லாம் ஒரு அதுலயே ஒரு என்ன சொல்வது, அப்படி ஒரு ஈவன் அந்த கதிர்காமத்துல கூட அந்த கீழே ஒரு சுவாமி இருக்கும், அந்த அந்த அதுல அருவி எல்லாம் சைட்டால ஒரு அருவி எல்லாம் ஓடும்.
2: ஆமா, கிணறு கங்கையில குடிக்கலாம் ஒரு சுகம் தான்.
1: ஆமா,
2: மகாவளி கங்கை, மகாவளி. ஆமா
1: ஆமா, அதுக்கான ஞாபகங்களை திருப்பி கொண்டு வந்தது. நன்றி.
2: ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்ல ராஜி, ஒரு காலத்துல இப்ப ஒரு குறிப்பிட்ட கால வருஷங்களுக்கு முன்னாள் கதிர்காமம் போனமண்டா அந்த வீதியில எல்லாம் வச்சு அந்த ஓலையை ஓலையில எரிச்சு அப்பம் சுடுவினம். அந்த அந்த உரிய காலம் உரிய பொழுது நேரம் அப்பம் சாப்பிட்டாலும் அது வேற தனி ருசி. அதெல்லாம் இப்ப இல்ல, இப்ப அந்த முன்னேற்றத்தின் நிமித்தம் அதெல்லாம் எடுத்துக்கணும், அதெல்லாம் ஒரு சுகம். எங்கட நாட்டுல நியாயம் அனுபவிக்கிறதுக்கு நியாயமா இடம் இருக்குது, ஆனா அதை விட வெளிநாடுகளையும் இருக்கலாம். ஆனா இந்த இலங்கைய எனக்கு பிடிக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இப்ப இலங்கையில் மாதிரி தான் இப்ப கனடாவிலயுமே உண்மையிலேயே நிறைய இடங்கள், நல்ல இடங்கள் இருக்கிறது. நாங்கள் அதை விட்டு இப்போ வேற வேற நாடுகளுக்கு எல்லாம் செல்கின்றோம், ஆனா இங்கேயே பார்க்கக்கூடிய மிகவும் அழகான இடங்கள் நிறைய இருக்கிறது.
2: நிறைய இருக்கு. ஆனா என்ன ராஜி, இப்ப இப்ப நேர்களும் சொன்னாங்க அந்த லாங் டிரைவ் ட்ரிப் பத்தி சொன்னார்கள், லாங் டிரைவ் ட்ரிப் போறதை பத்தி. உனக்கண்டா இல்லாத ராஜி, நான் ஒரு மனுஷாத்துல நித்திரியா போயிடுவோம்.
1: அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு லாங் டிரைவ் வேணா எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும்.
2: எனக்கு டிரைவ் பண்ணவும் மேலாது, யாரும் டிரைவ் பண்ணா நல்லா நித்திரி அடிச்சிருக்கு. எங்கேயாவது கடையில அடிப்பா வேண்டி சாப்பிட்டு திருப்பி நித்திரி அடிச்சு போயிடும்.
1: ஆமாம், சில பேர் வந்து நீங்க சொல்ற மாதிரி சில பேர் வந்து மூவி பார்க்கும் பொழுது நீத்திரை கொண்டு விடுவார்கள். டிக்கெட் எடுத்து போய் உள்ளுக்கு போய் ஒரு 5 மினிட்ஸ்ல தூங்கி விடுவார்கள். என்னடா பக்கத்துல இருக்க காணிலன்னு பார்த்தா தூங்கி கொண்டிருப்பார்கள்.
2: அந்த கேட்டகரிக்கு நானும் வருவேன்.
1: நன்றி, அழகாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி நன்றி ராஜி, நன்றி வாய்ப்புக்கு, நன்றி.
1: இந்த பாடல் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் ஷாலினி சிங்கின் குரலில்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca
3: 9547 6069.
4: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன். என்ன
5: பாட?
4: கில்லி திரைப்படத்தில் இந்த ஒரு பாடல் கேட்டீர்கள். வருகிறது கேட்டு மக்கள், எங்கள் நன்றி.
5: நன்றி.
4: இந்த பாடல் கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாளைக்கும் மழை இல்ல, அங்காள ஒரு கிழமைக்கு நல்ல மழை அடிச்சு போகுது. நல்லா இருக்கு, நல்ல அழகான காலநிலை, நல்ல
1: நல்லது. என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் தைப்பிரதாஜ் திரைப்படத்துல இருந்து உலகத்தை உள்ள அதிசயமட்டு.
1: உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல். நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், கேட்டீர்களா?
2: ஓமாம், அது சொல்றேன்னா நிறைய சொல்லலாம். நான் எல்லாரும் நிறைய நாட்களுக்கு போயிருக்கேன்.
1: உங்களுக்கு போயிருந்தாலும் உங்களுடைய மனதில் முதல்ல வர்ற உடைய
2: முதல்ல வர்ற உடைய இங்க நோர்வேல தான் இருக்கு. என்னன்னா, இந்த எல்லாருமே அறிஞ்ச விஷயம் தான், இந்த உலகத்திலே இரவுல நள்ளிரவுல சூரியன் உதிக்கும்னு சொல்லி வேணும்ல. அந்த இடம் வந்து நான் இங்க நாங்க இருக்கிற இடத்துல இருந்து 2000-2500 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அந்த ரெண்டு பக்கத்துல போடலாம், நோர்வே சுத்தி போடலாம், அருகால போடலாம். அது வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் மலை இருக்கும், அடுத்த பக்கம் கடல் இருக்கும், அப்ப நடுவுல பாதை இருக்கும். இங்க இருந்து போகும் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும், 2500 கிலோமீட்டருக்கும் அப்படித்தான் இருக்கும். போகும் வரைக்கும் கார்ல போவீங்க, நின்று நின்று போய் அப்படியே போ, அழகா இருக்கும். அதாவது அப்படி அந்த அழகா அப்படி கொட்டி கிடக்கும் இயற்கை. இந்த அழகு பாக்கணும்னா இங்க வரலாம். கட்டிடம் என்றா வேறு நாடுகளுக்குதான் போகணும், அது இங்க குறைவு. இயற்கை இந்த அழகு என்ன, இங்க நான் நிறைய நாடுகள் பார்த்ததுல சொல்றேன், ரீசன் போயிருக்கேன், எல்லாரும் போயிருக்கேன். இங்க அது வேற லெவல்ல இருக்கும். அப்படியே பார்க்க அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்படி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த எல்லா இடத்தையும் பாக்க அறிவியலும் இருக்கும், எல்லாம் மலை தானே ஃபுல்லா. ஒவ்வொரு இடத்துல நின்பாட்டி அந்த மலையில ஏறி போய் போயிரு, அதுல நின்று படங்களை எடுத்து அப்படி எல்லாம் பார்த்து போக. இங்கிருந்து இந்த 2500-600 கிலோமீட்டர் ஓடினது பெருசா தெரியாது. அங்க போய் அந்த அந்த சூரியன் இரவுல உதிக்கிற அந்த இடத்துல போய் நின்று ஒரு 5 நிமிஷம் காத்து வாங்கினால் அந்த 2500-600 கிலோமீட்டர் ஓடினதும் மறந்து போயிரும்,
1: மறந்து போயிரும்.
2: அப்படி ஒரு அருமையா இருக்கு மேடம், அது சொல்லி மாலாது. அது வந்து நேர்ல பார்த்தா தான் அந்த அழகு தெரியும். இரவுல எப்படின்னா, இரவு 2-3 மணிக்கெல்லாம் அப்படியே சூரியன் நிக்கும், என்ன பகல் மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல ஒரு 4 மாசத்துக்கிட்ட அப்படி இருக்கும், பிறகு ஃபுல்லா இருட்டாவே இருக்கும், சூரியன் வழியில தெரியாது.
1: ஆமா, அது நோர்வேல மட்டும்தான் அற்புதத்தை நாங்க காணோம்.
2: அதுல என்ன பண்ண, அந்த கலர் லீஸ் வரும், இந்த பச்சை சிவப்புன்னு சொல்லி ஒரு 2-3 கலர் சேர்ந்து ஒரு லைட் வரும், அதுவும் வந்து ஒரு சில நாள்ல வரும். அழகா இருக்கும் பார்க்க, அப்படியே நல்லா இருக்கும். அதை பார்த்துக்கொண்டே இருக்கலாம், சொன்னால நிறைய சொல்லலாம்.
1: அறிவியல் மாதிரி இருக்கும், அது ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கும்.
2: போயிருக்கேன். நீங்க யூரோப்ல நான் ஃபுல்லா டிரைவ் பண்ணிருக்கேன், இப்ப எல்லாரும் சுவிஸ்க்கும்
1: போயிருக்கேன்.
2: இங்க வந்து இங்கேயும் ஐஸ்லாண்டு மண்ணு நான் பாத்திருக்கேன். ஐஸ்லாண்டுல வந்து இயற்கை நடவு இங்கேயே மாட்டேன். இங்க சூரியன் உதிக்கிறது அப்படியான மலைகள் மலைகள் அது நம்ம இருக்கு காடுகள் இருந்தா. ஐஸ்லாண்ட்ல வந்து நெருப்பு அந்த நெருப்பு பிளம்பு இருக்குல்ல, நெருப்பு டனல்னு சொல்லுவாங்க, அது இந்த குளம்னு சொல்லிடணும், நெருப்பு குளம்னு சொல்லிடணும், அது வரும். அது நீங்க அங்க ஐஸ்லாண்டு போனா அது எப்பவுமே நெடுகளும் பாக்கலாம். அங்கேயும் போய் கார் எடுத்துக்கொண்டு அங்கே ஃபுல்ல நாடு ஃபுல்லா சுத்தி பார்த்தேன்னா அது நல்ல அழகா இருக்கும். அது அது ஒரு வேற தனி. ஆனா முதல்ல பிடிச்சதுன்னா எனக்கு நோர்வேல அந்த சூரியன் உதிக்கிற இடம் தான் நல்லா இருக்கும்.
1: நல்லது நல்லது. அந்த இடம் நிறைய பேர் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும், அந்த நோர்வே போய் பார்க்க வேண்டும் என்பது.
2: கண்டிப்பா அதுல அந்த பாக்குறதுக்கு பெருசா இயற்கை தான், அதுல கட்டிடங்கள் எல்லாம் பெருசா இருக்காது, கடைகள் எல்லாம் சின்ன சின்ன கடையில ரெண்டு மூணு இருக்கும். மற்றது இயற்கை தான், காடு மேலதான் உள்ள போற வழி ஃபுல்லா, அதனால அழகா இருக்கு.
1: சூப்பர்,
2: எல்லாரும் வந்து பாக்கணும். நன்றி,
1: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு பார்க்கலங்கள். நன்றி. இந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நம்ம பதில் கதைக்கிறோம் ராஜ்வி, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கேன்.
3: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: இன்னைக்கு சின்ன தம்பி படத்துல இருந்து போமா ஊர் கோலம் என்ற பாட்டு.
3: போமா ஊர் கோலம். எஸ்பிபி ஸ்வர்ணலதா பாடிய பாடல். நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
4: நம்ம நாடுதான்
3: அந்த மண் வாசனை எல்லாம்
4: அவ்வளவுக்கு
3: கண்டிப்பா. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
4: நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி. இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்த்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்,
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமா உற்சாகமா மறைச்சு உங்களை நினைச்சு எதிர்த்து சந்தோஷமா இருக்கேன்.
4: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
5: எல்லாம் நடந்து முடிஞ்சு.
4: நல்லது, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் பாடல் போவோம்.
4: விஜயகாந்த் என்ற திரைப்படம் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்,
4: நன்றி. இந்த திரைப்படம் கேப்டன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷலனுடைய குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
5: நாங்களும் நல்ல சுகமா உங்களை நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு சந்தோஷமா டவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
4: நல்லது. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாட தெரிவு?
5: எனக்கு இன்னைக்கு சிஎம் விஜய் ஜோசப் சாரோட படத்துல இருந்து கிள்ளி படத்துல இருந்து
4: நேரப்பட்ட
5: மாதிரி நம்ம நாடு சொர்க்க பூமியில அதுக்கு மாற்று கருத்து இல்ல. நான் அண்டி இல்லாம அழகுதான் நீங்க கேட்டு நாங்கள் தெரிஞ்சு கொண்ட மற்ற நாடுகளுக்கும் போலம் ஒரு நேரம் சொன்னவன் யூரோப்ல இருந்தா சுவிஸுக்கு போயில. இது இந்த நேரத்துல பல நேரம் சொன்னோட அந்த விருப்பம் இருக்குது. இதை கேட்டு மக்கள் போவார்கள். அதே மாதிரி நான் ஹோலண்டில் இருந்தால் உண்மைக்கு ஹோலண்டில் சொல்றது நிறைய விஷயம் இருக்கு. முதலாவது ஆம்ஸ்டர்டாமில் சிட்டிக்குள்ள ஒரு இடம் இருக்குது. அங்க இருந்தவர்களும் சொல்ற டம் உண்டு. அந்த இடத்துல எந்த நாளும் குறைஞ்சது நீங்க பார்க்க மாட்டேன் ஒரு 1000-1500 ரூபாய் குட்டங்களால் குப்பம் வந்து இருக்கு. எல்லா மக்களும் சாப்பாடு போடுவாங்க. பாட்டு அழகா இருக்கு. 1000-1500 ஒப்பி இருக்கும். அது அடுத்த நீங்க நெடுஞ்சாலையில பயணம் செய்யும் போது அங்க குழந்தை ஃபேமஸான பூ வந்து அந்த ட்ரூலி பன் பூ இருக்கல்லோ அது அதுதான் அழகா கொடுத்தோம். நீங்க எங்க பிரயாணம் செய்தாலும் அந்த அழகை பார்த்து ரசிச்சு கொண்டே போகலாம். ஹொலண்ட்ல அந்த அழகா இருக்குது. அதே போல நான் சவுதி அரேபியால இருந்து
4: உங்களுக்கு வந்து முதல் இப்ப நிறைய பேர் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருப்பாங்க. உங்களுக்கு முதலில் இது உங்களுடைய மனதுல வந்து எந்த விடயம் உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது?
5: எனக்கு மகிழ்ச்சியா கொடுக்கணும். அந்த நாட்டுல வந்து தோசம் பண்ண கிடையாது. நாங்கள் அதே போல எங்களுக்கு அங்கிட்ட மக்கள் வந்து பெரும் ஆதரவு தந்தார்கள். எங்களுக்கு செய்ய வேண்டிய அரசாங்கம் செய்ய உதவிய விட அவர்களாக அதிக உதவி செய்வதால் அந்த மக்கள் இலங்கை நாட்டை விட எனக்கு அங்க வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சி அங்க வாழ்வது நான் எங்களுக்கு அங்க அக்செப்ட் பண்ணதான் விட்டுட்டு வந்தேன். நிறைய பேர்கள் அளவா நான் அங்க இருந்துட்டான் விபச்சு பண்ணிட்டார்கள். அப்ப டிபார்ட்மெண்டல் பயத்துல இங்க ஓடி வந்தாங்க. ஆனால் அழகான நாடு பிடிச்ச நடந்த நாடு முதலாக சொல்றேன். அவன் மக்கள் தான் மக்கள் வந்து மகதி என்று பார்க்காமல் துவசம் காட்டாமல் சிறுவயில இருந்து பெரியவர்களுக்கு ஒரு அன்ப அருவணப்படும் தொழிற்சி நான் குழந்த முதல் பிடிச்சிருக்கு. அதோட அழகான நாடும் உண்டு அந்த நாடு.
4: அந்த அழகான நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மக்கள் தான் அவ்வளவு
5: அழகாக நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன்.
4: நன்றி.
5: நன்றி.
4: இந்த பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து சுக்வேந்தர் சிங் மற்றும் மாணிக்க விநாயகம் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: பயங்கரவாதத்தில் இருந்து இலங்கை அரசை பாதுகாக்கும் வரைவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமென்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பின் குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22 அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக கண்டித்து செப்டம்பர் 5 டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர் பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததைத் தொடர்ந்து ஒன்டாரியோ வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதாக அல்பர்டா முதல்வர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23°C காணப்படுகிறது. தற்பொழுது உணர்நிலையானது 26°C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 16°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 17°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C, வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C காணப்படுகின்றது. வியாழக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அதாவது உங்களுடைய உங்களுக்கு மிகவும் பிடித்தமான முதலாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறது, அதாவது உங்கள் தாய்நாடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் புலம்பெயர்ந்திருக்கும் நாடுகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சுற்றுலா சென்ற நாடுகளாக இருக்கலாம், அந்த நாட்டில் வந்து உங்களுடைய அந்த நாட்டினுடைய லேண்ட்ஸ்கேப்பிங் பிடித்திருக்கலாம், அந்த கலாச்சாரம் பிடித்திருக்கலாம், அல்லது அதனுடைய உணவு முறை பிடித்திருக்கலாம், பழக்க வழக்கம் பிடித்திருக்கலாம், அல்லது அந்த மக்கள் பிடித்திருக்கலாம், ரிக்கார்டு எல்லாருமே உங்களுக்கு எந்த நாட்டில் என்ன விடயம் உங்களுடைய மனதில் முதலில் வரும் ஒரு மகிழ்ச்சியான விடயம், அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் 8 மணி வரை, இல்லை பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் HD மற்றும் TVI மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6642-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். கண்ணன் பேசுறேன், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் சார்பாட்டா பரம்பரை திரைப்படத்துல இருந்து பம்பல தும்பல என்ன பாட்டு?
1: அந்த பாடல் வேண்டும்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாட்டு சந்தோஷ் நாராயணுடைய இசையமைப்பில் கபிலனுடைய வரிகளில் கானா முத்து மற்றும் தாரணி இசைவாணியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:09.
3: கபிலா

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் கலியோவர் தான் நினைக்கிறேன்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல சந்தோஷமா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
4: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: படம் பூக்காரி. பாட்டு காதலின் பொன் வீதியில் மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு இலங்கையை மாதிரி வடிவான நாடு என்ன பொறுத்தல நாங்க போய் பலகையில மாத்தலையில இருந்து அப்படியே அப் கண்ட்ரி மலைநாட்டு பக்கம் போய் அப்படியே கண்டி
4: பாடல் வந்து பூக்காரி திரைப்படத்திலிருந்து TMS மேடம் ஜானகியின் குரல்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம். நான் சுதாக. எப்படி ரஜி?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் அதே நிலத்தோடு இருக்கிறோம். எனக்கு வந்து பாட்டு வந்து அந்த விடுதலை படத்துல இருந்து நீல குயில்கள் 2, மாலை பொழுதில் அந்த பாட்டு
1: SPB சந்திர போஸ் பாடிய பாடல்.
2: ஆமாம்,
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி,
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
2: வான்கூவர்ல ஒரு வெயிலா இருக்கோம், அப்படியா?
3: என்ன
2: பாடல் தெரியும்
3: எனக்கு? வந்து கேப்டன் பிரவாரன் படத்துல இருந்து வித்யாரண்யம். ஆமா, பாசவுள்ள பாண்டியர் அந்த பாட்டு தான்
2: அந்த பாடல். நல்லதே கேட்டு மக்களுங்க, நன்றி.
3: நன்றி ராஜி,
2: நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து 1991 ஆம் ஆண்டு வந்த திரைப்படத்திலிருந்து, சித்ரா மற்றும் மெனோவின் குரலில்.

0: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th to September 6th அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் நல்லதமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: நாங்கள் நீங்கள் போட்ட முதல் படத்துல இருந்து இன்னொரு பாடலை கேட்போம். ஆட்டமா சதுர ஆட்டமா கெட்டன் பவார் விஜயாங்கிறத பிறந்த
1: ஆமா
2: நாட்டை அளவிட்டாலும் கணக்கிட்ட மனத்தை ஆண்டிருக்கிறாரு. இவ்வளவு தமிழ் மக்கள் இந்த ஒரு ஆதரவாளர்,
1: கண்டிப்பா
2: நல்ல ஒரு பணம் படைத்தவர்.
1: நீங்க
2: கேட்ட கேள்விக்கு நான் பாண்ட நாடு சின்ன இருந்த நாங்கள் அதுல இருந்து வளர்ந்து வளர்ந்த நாடு இவ்வளவு தெரியல. நாங்கள் சுவிட்சர்லாந்து படிச்சு கொண்டது இந்த இயற்கையான புகழ் வளங்கள் அருமையான ஒரு நாடு. இயற்கை அழகன்று சொன்னால் அதை பார்க்க உண்மை சொன்னால் சுவிட்சர் அது நீங்கள் வாகனத்துல இரவு நேரம் தெரிஞ்சாலும் சரி உங்களோட பாட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டாலும் சரி எந்த எந்த இடத்துலையும் அந்த கோட காலங்களில் அது இன்னும் வசந்த காலங்களில் இன்னும் சிறப்பாக இருக்கும். சிறப்பான அந்த மலை மலை சார்ந்த இடங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் புகையிறத்துல சென்றாலும் சரி இல்லாத வாகனத்துல சென்றாலும் சரி எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மலையும் மலை கணத்தின் அந்த அழகுகளை ரசிக்க சொன்னா நீங்க ஆமாம்
1: அது மலைகளுக்குள்ளாலதான் ஹைவே நாங்க பார்க்க முடியும்.
2: ஆமாம் ஆமாம் பெரும் தெருக்கள் எல்லாம் இதுக்குள்ளாலதான் இப்போ மலையில கூட இந்த இதுகளா இருக்கும். வந்து பார்த்தாலும் மலை இந்த மலை அந்த அடிக்காரர்கள் வருடங்கள் அது இந்த அதோட சேர்ந்த ஏரிகள் குளங்கள் அது இதை பார்க்கறதுக்கும் மேல அது இனி இல்லை எந்த ஒரு ரசனை கொண்ட நாடு தான். நாங்கள் உலகாலம் இருந்தாலும் உலகாலம் சென்றாலும் அந்த போக்கில் எங்களுக்கு திருப்பி திருப்பியும் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வைக்கிறது சந்தோஷமா தான் இருக்கிறது.
1: கண்டிப்பா
2: அம்மா அப்பா எங்களுடைய அப்பா வந்து இலங்கையில ஒரு அரச அதிகாரி என்ற அது வேறு ஆனால் அந்த கூடுதலான இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம் இலங்கை. ஆனால் அதை விட அந்த இயற்கை அழகு அந்த இதே பார்க்கணும் ரசிக்கணும் சொன்னால் பேசுறோம்.
1: எனக்கும் சுவிஸ்தான் அந்த அதனுடைய லேண்ட்ஸ்கேப்பிங் எனக்கு நிறைய பிடிக்கும். அது சுத்த வர ஒவ்வொரு விதமான மலைகள் இருக்கும். அந்த மலையில ஒரு மலையில ஒரு அரவாசிக்கு வந்து சினோ இருக்கும், அரவாசிக்கு வந்து ஒரு
2: வித்தியாசமான மலைகளே வித்தியாசமா இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு மலை புயலால நீங்க உள்ளடக்குள்ள இந்தியால செலவாட வெயில் இருக்கும் அங்கால போனீங்கடா சினோ கூட.
1: ஆமா ஆமா ஆமா மலையிலேயே அப்படி பாதி பாதியா நாங்கள் பார்க்க முடியும் அந்த உணர்வை. கீழே பார்த்து அறிவியலோட அந்த நேச்சர் அந்த கிரீனா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நேச்சர் அந்த அந்த நேச்சரை
2: பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அது இயற்கை அந்த அது கொடை என்று சொல்லித்தான் அந்த அந்த நாட்டுக்காக சொல்லுவோம். யூரோப்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சுவிஸ் இந்த அந்த அதை காண்றதுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான.
1: கண்டிப்பா நானும் நிறைய நாடுகள்ல பயணம் செய்திருக்கிறேன். ஆனா அந்த சுவிஸினுடைய அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் அந்த நேச்சர் அது எனக்கு அவ்வளவு பிடித்த ஒரு உடனடியாக கேட்டால் எனக்கு அதுதான் முதலில் ஞாபகம் வரும்.
2: ஆமா
1: ஆமா நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. நீங்க கேட்ட பாடலும் சொன்னதாவின் குரலில் வருகிற பாடல்

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஹலோ, நான் தேவராஜ் கேக்குறேன். சுகமா இருக்கின்றீங்களோ?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: நல்லது. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரிவு?
5: அதாவது நந்தா திரைப்படத்துல சூர்யா நடிச்சாரு, பாலசுப்ரமணியம், மாதுரி சுமாவை பாடின பாட்டு, முன் பனியே முன் மலையன்றது பாட்டு ஒன்று வருது.
4: முன் பனியா முதல் மலையாண்ட பாடல்,
5: முதல் மலையா முதல் மலையாண்டு, சாரி, அந்த பாட்டு.
4: நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
5: எனக்கு எல்லாரும் சொல்றது போல நான் பல நாடுகளுக்கும் போயிருக்கிறேன், எல்லா யூரோப்பிலும் போயிருக்கிறேன், ஸ்காண்டினேவியா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன்.
4: ஆனால் உங்களுக்கு அது முதலில் முதல் முதல் ஞாபகம் வர்றது?
5: எனக்கு எல்லா நாடுகளுக்கு போனாலும் சுவிஸ் மாதிரி இயற்கையான வடிவு, அழகான மலை மலை காட்சிகள், அருமையான நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் பார்க்க முடியாது. நின்றாலே ஒரு சலிப்பும் பெறாது, பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகான நாடு. நான் அதே இத்தாலி சாயத்துக்கு போனால், இத்தாலி போர்டர் சாயத்துக்கு போனால், சரியான ஒரு அழகு நிறைஞ்ச இடங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மேலே எல்லாம் நாங்கள் மலையில போனால் அந்த தண்ணியில கலம் வித்தியாசப்படுற, சில இடத்துல ஒரு மஞ்சளா இருக்கும் தண்ணி, சில இடத்துல நல்ல கடும் பச்சையா இருக்கும். அந்தந்த மலையில இந்த காய்ச்சலுக்கு தக்க மாதிரி அந்த தண்ணியில தளரும்
4: மாறியிருக்கு. தொடர்ந்து மலையில் தான் விதம் விதமான ஒரு
5: அந்த போர்டருக்கு போகணும். அந்த போர்டருக்கு போனால் இலக்கியலாத ஒரு அங்கேயும் மேல கார்லயோ அருடையோ மேல போகணும். சரியான உச்சியான இடங்கள் எல்லாம் இருக்குது. நான் பல முறை போயிருக்கேன். எப்ப போனாலும் இந்த காட்சிகளை ரசிக்கணும்ல நான் தவறவில்லை. இல்லை, தெலுங்கானா நாங்கள் எல்லா இடம் பார்த்துருக்கிறோம். ஆனா எல்லா நாட்டையும் விட எனக்கு தவறிட்டது சுவிஸ்
4: தான்.
5: அதே மாதிரி வேண்டிய அந்த ஃபேமிலி லைஃப், அதாவது குடும்ப வாழ்க்கை, நான் ஒவ்வொரு ஆட்களையும் விசாரிச்சு எனக்கு தெரியுமா வடிவேன். நல்ல அன்பான குடும்பம், அன்பான நல்ல மாதிரி வாழ்வார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல முதலித்துவம் கொடுத்து கலவரோட அன்பாக வாழ்ற குடும்பம் கணக்கு இருக்கு. நல்ல சரியான ஒரு அன்பு மீண்ட குடும்பமா வாழ்ந்து கொண்டிருக்காரு. அதாவது என்னோட சொல்ல வேணும், உதவி செய்யணும். அந்த உங்களை உங்களுக்கு அவர்களை பிடிச்சி உங்களை குணங்கள் உங்களை நன்பு நல்ல பிடிச்சதுன்றா உங்களுக்கு இன்னும் உதவி செய்யறதுக்கு அவர்கள் தயாரா இருப்பாங்க. காசு வழியோ என்ன என்ன உதவி என்றாலும் அது திருப்பி செலுத்தாத அளவுக்கு திருப்பி வேண்ட மாட்டார்கள் இந்த உதவி செய்தாலும். ஆனா உதவி செய்கிற மனப்பான்மை அந்த நாட்டில் உள்ளவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாட்டிலும் சரியான உதவி செய்வார்கள். எனக்கு எல்லாம் என்ன பொறுத்த எனக்கே எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு, பிச்சைக்குமார் ஆக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எல்லா வசதியிலும் எல்லா வேலையும் வேலையெடுத்து கொடுத்தார்கள். உறுப்புகளோ காசுகளோ என்ன தேவையோ அந்த அந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்பினோம். அப்படி ஒரு நல்ல பலம் படைச்ச ஆட்கள் கணக்க பேர் அங்க இருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு வீதத்தில கூட ஆபாசனமும் இருக்கு, சுவசமான ஆட்களும் அது எல்லா நாட்டிலும் எல்லாம் இருக்குதாரு.
4: ஆனால் நான் அந்த உதவி என்ற முறையில் பார்க்கும்பொழுது நிஜமாகவே எனக்கு தெரிந்து கனடா நாட்டில் இருக்கிறவர்கள் செய்கிற உதவி வந்து வெளியில் தெரியாதான் நிறைய உதவிகள் இங்கு இருக்கிறவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் எனக்கு என்னுடைய பார்வையில் இருக்கிறது சுவிஸ் நாட்டில் நிறைய
5: எனக்கு கூடுதலாக நான் எனக்கு அவையோட பழையன தன்மை கூட அவமான உதவி செய்கிறார்கள். நானும் இங்க 30 வருஷமா வாழ்றேன். ஆனால் அந்த இந்த நாட்டோட ஒப்பனக்கல அந்த நாட்டை நாங்கள் இருக்கானும் தவிர்க்க முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஆட்களவை நல்லொரு மனிதமான ஆட்கள் அங்கே
4: இருக்கிறோம்.
5: அதாவது நீட்டான நாடு, சிட்டான அழகம். அதாவது எங்க பார்த்தாலும் நீட்டா இருக்கும். ஒரு இடத்திலும் ஒரு தினம் ஒன்றும் ஒரு சிலர் இதோ இல்லாட்டியோரோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதோ ஒரு டியோரும் சிவிங்க சாப்பிட்டு சுற்றுறதோ அந்த பழக்கங்கள் கூட அங்க இல்லை. சட்டத்துல அப்படி ஒண்ணு மீட்ட சிங்கப்பூர் பேரு அருமையான சட்டங்கள் இல்லை. அதேந்த பழக்க வழக்கம் நீட்டா வச்சிருக்கிறான்னு எங்க பார்த்தாலும் நீட்டா தான் இருக்கு. வருடத்திலும் ஒரு சாமானும் ஒரு ஒரு கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு அறிஞ்சாலும் அறிய மாட்டேன் கடைசி வரையும். அப்படி யாரும் எரிஞ்சு எரிஞ்சு முன்னுக்கு போற ஆள் எரிஞ்சிருந்தால் உடனே அவ போலீஸு கடிச்சு சொல்லிடும், இன்ன கார்ல போறேன் கோலாவை எரிஞ்சு போட்டு போறேன் போத்தல் எரிஞ்சு போட்டு போறேன்னு ஒரு கிளம்பியார வைக்க டிக்கெட் பெறப்படும். அது வெளிநாட்டாக்கெல்லாம் அப்படி செய்யலாம், மற்றாக்களும் செய்ய மாட்டேன். அவ்வளோ ஒரு சில பொண்ணா என்ன ஒவ்வொருவரும் ஒரு பொருஸ்காரன் நாட்டுல பாசமும் பற்றும் எல்லாரும் இருக்கு. அந்த நாட்டில் ஒருவரும் அந்த நாட்டை பழவாக்கவோ இன்னமோ செய்யறதுக்கு அவைக்கு விருப்பம் இல்லை. அப்படி செய்யறாக்களே உங்களுக்குரிய பணத்தை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிடலாம்.
4: உங்களுக்கு சுவிஸ் நாடு தான் பிடிக்கும். இந்த பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்கள் சந்திப்போம் தொடர்ந்து.
5: நன்றி.
4: இந்த பாடல் ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில், பழனி பாரதியினுடைய வரிகளில், எஸ்பிபியின் குரலில்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
0: வணக்கம் சுதன், எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்கள் எங்கண்ட மலையாத்துக்கு போயிருக்கீங்களா? எங்கண்ட மலையாத்துக்கு
0: சொல்லுங்க.
2: நான் பிறந்தது வந்து எங்க அப்பா அம்மா படிப்புக்கிறதுக்கு போயிருந்தது டிக்கோயா ஸ்டேட், டிக்கோயாவில இன்கரிய ஸ்டேட், அதுலதான் நான் பிறந்தேன். அப்ப அந்த அது அந்த இடம் நான் சுவிஸுக்கு போயிருக்கிறேன். எனக்கு சுவிஸும் இன்கரி ஹட்டன் அந்த இடமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான, அதனால சுவிஸ்லயும் இருக்கா ஒரு குகைக்குள்ள, நீங்க சொன்னீங்கல்ல அது குகை, அந்த குகைக்குள்ள போகைக்குள்ள 60 டிகிரிக்கு காட்டுது எங்கண்ட வாகனத்துக்குள்ள. அப்ப நான் டக்குன்னு இருக்கா எப்படித்தான் இருக்கும் 60 டிகிரி என்று திறந்து ஒட்டுக்கா வாகனத்தின் கண்ணாடிய திறந்தேன், அடிச்சுதரு அந்தாண்டு அதோட செலவடி போயிட்டேன். கடதரம் போயிருக்கிறேன். அந்த மாதிரி அழகான நாடு சுவிஸ். சுவிஸுக்கு கிட்டத்தட்ட நெருங்கின ஒரு இடம் எங்கண்ட ஹட்டன், ஹட்டன் இன்வெரி டிகோயா ஏரியா, நியூர்லியா எல்லாமே கிட்டத்தட்ட. ஆனா நான் எல்லாரும் சொன்ன அந்த இதை ஒத்துக்கொள்றேன், சுவிஸ் ஒரு அழகான நாடுதான்.
0: எது பிடித்தது உங்களுக்கு? இப்ப ஹட்டன் தான் பிடித்திருக்க அப்படியா?
2: என்னடா நான் பிறந்ததண்டபடியா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு இல்ல. நான் கேட்க விரும்புற பாட்டு வந்து இது என்ன, செந்துரப்புவேல இருந்து செந்துரப்புவே அந்த பாடல்.
0: உங்களுடைய பாடல் வரம் நன்றி.
2: ஜெர்மனும் குறையில்ல, ஜெர்மன் பிரான்ஸும் குறையில்ல, அதுலயும் அந்த மலைநாடுகள் நல்ல அழகான மலைநாடுகள் இருக்குது. ஆனா சுவிஸோட நெருங்காத. நன்றி
0: நன்றி நன்றி. எப்படி இருக்கும் அடுத்த நேயர்? வணக்கம்.
3: நாளை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே சுகமாக இருக்கிறேன்.
0: நாட்டுக்கு
3: ஊரை விட்டு தாவி தாவி குறைஞ்ச மாதிரி போனாலும் இருந்தாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த பிறந்த கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி, போறது இயற்கை, மழை, வெள்ளம், வெயில், காத்து, மலை, பாலைவனம் எல்லாமே இருக்கு. அந்தந்த சீசனுக்கு அங்கங்க போய் பாக்குற ஒரு அந்த ஊர்ல சாப்பாடு அந்த இது எல்லாமே நம்மளுக்கு இஷ்டப்படி நடக்கலாம். ஊர்ல இந்தியாவில எந்த இடம் சொல்லுவேன், இப்ப எங்க தமிழ்நாடு, திருச்சி, சென்னை, பெங்களூர், சென்னகல், எங்க போனாலும் அப்படித்தானே, ஊட்டி, கொடைக்கானல், நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப இங்க வந்து நல்லா இருக்குன்னு வந்தா இப்ப பாருங்க, இங்க வந்து நல்லாதான் இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாமதான் இருக்கு, எல்லாம் அங்க ஓடுற மாதிரி தான் நினைக்கிறது
0: கண்டிப்பாக. ஆனால் நீங்க சொல்லும் இடங்களும் நல்ல ஒரு இடம் தான், ஒரே ஒரு பிரச்சனை இந்த வெயில் தான் பிரச்சனை.
3: வெயில் இங்கில இருந்தா தரமது வெயில பாத்தீங்கன்னா எல்லாம் 2 பீஸ் தான் ஓடுறாங்கப்பா வேலைக்கு. இங்கேயும் இங்கே பாத்தீங்கன்னா அது வெயில் வெயில் அப்படிதான் இருக்கும், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், குளிரும் எல்லாம் தான் இருக்கிறது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் வருது. அந்த மாதிரி நான் இருந்தாலும் நம்ம ஊர் சொந்த ஊர் மாதிரி எங்கதான் என்னதான் அழகு மலை கலை இருந்தாலும் அந்த எல்லாம் இப்படி நித்தமும் மலையும் பார்த்துருக்கோம், நித்தமும் ஆறும் பார்க்க முடியாது. அந்தந்த நேரத்துல அப்பப்போ படாத அந்த மகிழ்ச்சி சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம சொந்த ஊர் மாதிரி வராது, அது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி மற்ற ஒரு கம்பெனில போட்டி வச்சாங்க, அதாவது எழுதணும் யாரா இருக்கு எந்தெந்த ஊர் பிடிக்கும் உங்க நாட்டுல எந்தெந்த இடம் பிடிக்குன்ட்டு. ஒருத்தன் வந்து எனக்கு வீடுதான் பிடிக்கும் எழுதி வச்சிருந்தேன். என்ன ஏன் வீடுதான் பிடிக்க வச்சு? ஆமா ஏன் வீடு நாட்டுல ஒரு இடம் தானே அப்படின்னா, அப்ப என்ன அதுக்கு பதில் அவன் கரெக்டா சொன்னான், என்னதான் அலுவலகத்தை காலை ஆட்டி வச்சு வேலை வாங்கினாலும் வேலையை முடிஞ்சு தலையாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது வாழாட்டி போல என் மனைவி வந்து எனக்கு பரிமாவ பாருங்க அங்க இருக்கு சொர்க்கம். தலையாட்டிட்டு போலன்னா தலை இருக்காது, எல்லாம் பிரச்சனை. தலையாட்டி பொம்மையாட்டும் போன பிறகு எல்லாமே வாழாட்டிட்டு நடக்கும் பாருங்க அப்படின்னா அந்த மாதிரிதான்.
4: நன்றி நன்றி, அழகாக கூறினீர்கள். ஆமாம், உண்மைதான். இந்த நம்ம ஊரில் வந்து எல்லாம் அந்த காலை பொழுது எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அந்த காலையில் அந்த குருவி எழுந்த சத்தம், அதில் அந்த சுட சுட அந்த டீ எல்லாம் போடுவார்கள், அந்த பாலெல்லாம் சுட
3: சுட பார்த்துட்டேன். அந்த குருவி சத்தம்லாம் இங்கே இல்லவே இல்லையே, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்க நினைச்சாலும் அதை எழுப்பி விட்டோம். பெருமாள் சுண்டல் கொடுப்பாங்க, அதையும் தின்னுட்டு சிவங்கோயில் உருண்டை கொடுப்பாங்க, அப்படியே தின்னுட்டு விளையாண்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வரலாம். சோ அந்த மாதிரி,
4: அதுவும் அந்த திருவம்பாவை நேரம்டா அந்த காலையில தேவாரம் கொண்டு போவாங்க,
3: திருவாரம் படிப்பாங்க, மார்கழி மாசத்துல அது ஒண்ணு படிப்பாங்க, பஜனை போட்டு வருவாங்க, எல்லாம் இருக்கும். சோ
5: என்ன
4: பாடல் தெரிவு?
5: திரும்பி பாருந்து பாடாண்ட பாட்டு.
4: ஆமாம், உங்களுடைய பாடலம்பரம் நன்றி.
5: நன்றி
4: நன்றி. ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எச்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162924059.
1: பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள்.